ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 20 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 25 நாள், 2026 அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை ராகம் நாட்டை

நாட்டை ராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையினைத் தொடர்ந்து குரல் அமுதம் இடம்பெற கேட்கலாம். அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல் குரல் எண் 1. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் பொருள், ஒருவன் எந்த உதவியும் செய்யாமல் இருக்க அவனுக்கு உதவுவது சிறப்புடையது. அதற்கு இம்மண்ணுலகையும் விண்ணுலகையும் தந்தாலும் ஈடாகாது. மீண்டும் குறளும் பொருளும். அதிகாரம் 11 செய் நன்றியறிதல் குறள் எண் 1. குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் பொருள், ஒருவன் எந்த உதவியும் செய்யாமல் இருக்க அவனுக்கு உதவுவது சிறப்புடையது. அதற்கு இம்மண்ணுலகையும் விண்ணுலகையும் தந்தாலும் ஈடாகாது.

நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் எமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. வெப்பநிலை உயர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து டாக்டர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், அதனையடுத்து சட்டம் அறிவோம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5வது பருவம். தொடர்ந்து நுட்பம் கற்போம். மெஷின் லேர்னிங் குறித்து மென்பொருள் பொறியாளர் எம் ராபின்சன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 சக்தி உலா வாழ்வளிக்கும் வனதுர்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 மெட்ரோ ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு. 11:20 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து உலாவரும் தென்றல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயகர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 எதிரும் புதிரும். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 5:30 பயணிகள் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகம்லு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு பற்றிய உரை வழங்குகிறார் நீலகிரி மாவட்டம் உதகை IPL அக்ராணி பயிற்சி பெறுநர் சமுத் புக்தா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 ராமனே ராகம் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. முதலில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்தும், அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை நிலையத்திலிருந்தும்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியின் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குலாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்க செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையும் மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாளடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை உகனுடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனுடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னுடைய எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதன் உயர்நிலைக்கு செல்லலாம்.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு 6:15.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எண்ணில் அனைத்தையும் கண்டு அனைத்தில் என்னையும் காணும் ஒருவனுக்கு நான் தொலைந்ததில்லை, எனக்கும் அவன் தொலைவதில்லை. அனைத்து உயிரினங்களிலும் வசிப்பவனாக என்னை வழிபட்டு அனைத்தையும் ஒன்றென உணர்பவன் யோகியாவான். அவன் எத்தகு வாழ்வு முறையை நோற்றாலும் அவன் எண்ணிலேயே வாழ்கிறான் என்கிறான் இறைவன். இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய அருளிசை உங்களுக்காக.
3: நேயர்களே, தினமும் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இம்மாதம் 20 வரை உங்களுக்காக.
4: 2 நாம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ பிரம்மச்சரணி. யார் இவர்? தவம் செய்யும் வடிவம். வலது கையில் ஜபமாலையையும் இடது கையில் கமண்டலமும் வைத்துள்ளார். சிவபெருமானை அடைய கடுமையான தவம் இருந்த வடிவம் நமக்கு விடாமுயற்சியையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறார். செய்ய வேண்டிய அலங்காரம் ராஜராஜேஸ்வரி மகிஷாசுர வதம். நிறம் வெள்ளை. முக்கியத்துவம் நேர்மறை ஆற்றல். கோலம் கோதுமை மாவு கோலம். பிரசாதம் புளியோதரை மற்றும் அவித்த கொண்ட கடலை.
3: மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

நாம் உடலால் செய்யும் நன்மைகளை மட்டுமே அகிம்சை என்று எண்ணுகிறோம். யாருக்கும் எவ்வித துன்பமும் ஏற்படக்கூடாது என்று மனதால் எண்ணுவதுதான் அகிம்சை.

எண்ணம், சொல், செயல் என்னும் மூன்றாலும் அகிம்சையை பின்பற்றுபவன் கொடிய பகைவனிடம் கூட அன்பு செலுத்துவான்.

தேடாத வரைக்கும்தான் கடவுள் எங்கோ இருப்பதாக தோன்றும். ஆனால் அவனை தேடத் தொடங்கிவிட்டால் நமக்கு அருகிலேயே இருப்பதை அறிய முடியும். இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய அருளிசையின் நிறைவு பாடல் உங்களுக்காக.

0: கேட்ட பாடலுடன் இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: உங்கள் ஓட்டி எஃப்எம் 101.8.
1: இந்த திட்டம் இப்ப வந்தது இல்ல, கிட்டத்தட்ட 1998 மத்திய அரசு, ரிசர்வ் வங்கி அப்புறம் நபார்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு ஒரே ஆவணம் மூலமா பயிர்கடன் வழங்கணும்னு தான் இதோட முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் 2012 இந்த திட்டத்தை மேம்படுத்த ரூபே ஏடிஎம் டெபிட் கார்டு வசதி இருக்கிற மாதிரி அட்டையை வழங்கினாங்க.
0: விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு சொன்னா வேளாண் கடன் அட்டை, அதாவது கிசான் கிரெடிட் கார்டை சொல்லணும். அந்த கடன் அட்டை பெறுவதற்கான வழிமுறைகள், அந்த கடன் அட்டை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தொகுப்பா தர இருக்கிறாங்க நீலகிரி மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலைய IPL அக்ராணி பயிற்சியாளர் எம் சம்யுக்தா அவர்கள். இன்று இரவு 7:30 கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. இன்று மாவட்டம் முழுவதிலும் 2 மில்லிமீட்டர் மழையளவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 18°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 10°C, அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80%, காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலும், காற்றின் திசை 50 கோணத்திலும், மேகமூட்டம் 7 ஆக்டாவாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது.

0: தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின்போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின்போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பான என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
0: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: மின்சாரம் தட்டுப்பாடு சரிசெய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரிசெய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
0: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20 தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்க்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும், தமிழகம் 2ஆம் இடத்தையும், கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: வெப்பநிலை உயர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் கூறும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து ஆற்றல் திறன்பாடு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். மேக வெடிப்பு காரணமாக நிலச்சரிவு, அதாவது திடீரென பெரிய மழை பொழிதல், இதனால என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு. நம்ம பர்லியார் சைட்ல பாத்தீங்கன்னா அடிக்கடியும் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைடு இதெல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ வெப்பநிலை உயர்வதால சோலைக்காடுகள் வந்துட்டு நுட்பமான சமநிலையை பாதிக்கப்படுது, அதாவது பயோடைவர்சிட்டியோடைய தன்மை வந்துட்டு முற்றிலுமே பாதிக்கப்படுது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கறது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. சோலை புல்வெளிகள் வந்துட்டு கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் புல்வெளிகளை வந்துட்டு இயற்கையோட பஞ்சு அல்லது ஓவர்ஹெட் ஸ்பாஞ்ச் அப்படிங்கறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. உயரமான புல்வெளிகள் சோலை மரங்களும் மேகத்திலிருந்து வறக்கூடிய அந்த பனி நீர் இருக்கட்டும் அல்லது அதிக மழைப்பொழிவை உறிஞ்சி அது வந்துட்டு தனக்குள்ள தக்க வச்சுக்கும். தக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ஆண்டு முழுவதும் வற்றாத ஆறா அது கருதப்படுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெரினியல் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குன்னா சிறிது சிறிதாக தண்ணீரை வடிச்சு வடிச்சு நெல்பட்டு அது வந்துட்டு பவானி, மாயாறு, கபினி போன்ற முக்கிய நதிகளுக்கு நீர் ஆதாரமாக வந்துட்டு கருதப்பட்டு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மண் அரிப்பை தடுக்கும், அதாவது சாயில் எரோஷன் வந்துட்டு அது தடுக்கும். செங்குத்தான மலைப்பகுதியில சரிவான புற்கள் அதிகமாக ஒரு புல் வந்து இன்னொரு புல்லோட வேரோட பிணைந்து காணப்படுறதுனால அது என்ன பண்ணும்னா மண் அரிப்பை வந்துட்டு தடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு திடீரென பெரிய மழை வரும்போது ஏற்படும் நிலச்சரிவுகள் இருந்து நம்மள அது காப்பாற்றும். அதே போல கார்பன் சேமிப்பு, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. புல்வெளிகள்ல ஆழமான வேர் மண்டலமும் சோலைக்காடுகள் வளமாக காணப்படும் அந்த பீட் சாயில் அது என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்திலிருந்து கார்பனை வந்து அதிக அளவுல சேமிச்சு கார்பன் தொட்டியாக அதை மாத்தி செயல்பட்டு வச்சுக்கும். அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கிறத தடுக்கும். அதே போல அரிய வகையான விலங்குகளுக்கு புகலிடமாக வந்து இந்த புல்வெளி காடுகள் வந்துட்டு வழிவகுக்குது. வரையாடு மட்டுமல்லாம நீலகிரி மரநாய், நீலகிரி சிரிப்பான், அது மட்டுமல்லாத பல எண்டமிக் ஸ்பீஷஸ் கூட ஒரு வீடாக அமைஞ்சிட்டு இருக்கு. இது மட்டுமே ஒரு பெரிய காரணம் கிடையாது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி, 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி, அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி, இந்த மாதிரி நிறைய குறிஞ்சி வகைகள் இருக்கு. இந்த குறிஞ்சி பூக்களுடைய புகலிடமாக இந்த சோலைக்காடுகள் இருக்கு. நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது இந்த வேட்டில், அப்புறம் யூகலிப்டஸ், அகேஷியா, அதுக்கப்புறம் வந்துட்டு லண்டானா போன்ற வெளிநாட்டு தாவரங்கள் முற்றிலுமாக அழிக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கு.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நீலகிரி மாவட்டம் சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாமினை ஏற்பாடு செய்திருக்கிறது. 14/10/2026 அன்று உதகையில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை TNEB வளாகம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகிலும், கூடலூரில் 15/10/2026 அன்று நாடார் திருமண மண்டபத்தில் காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும், குன்னூரில் ஆண்டனீஸ் பள்ளி வளாகத்தில் 16/10/2026 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் இந்த விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சோலார் அமைப்பதற்கு கிடைக்கும் மானியங்கள் அது குறித்த தகவல்கள் இந்த சிறப்பு முகாமில் தெரிவிக்கப்படும். பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும்தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தோள்பட்டை வலி, தோல் மூட்டு இறுக்கம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா பிசியோதெரபியில தான் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த சதைகளோட இறுக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன மொராலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுப்போம். அது கொடுத்தாலும் அந்த சதையில் வந்து மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா எந்த ரேஞ்ச் வருதோ அந்த ரேஞ்சிலேருந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஈஸியாக கொண்டு வரதுக்கு டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. முன்ன மாதிரி வந்து பிடிச்சி அமுத்திட்டு இழுத்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஈஸியாக கொண்டு வரதுக்குள்ள டெக்னிக்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நல்லதை கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஆனால் இதை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சரியாகும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, டாக்டர் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டா சரியாயிருமா, நான் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள பார்த்து பண்ணேன், மறுபடியும் இதே அந்த இன்ஃப்ளூயன்சஸ் பிரச்சனை வருது, அவங்கள பார்த்து அதை பண்ணலாமா இவங்கள பார்த்து இதை பண்ணலாமா அப்படின்றலாம் வரும். ஃபிசியோதெரப்பியில் வந்து இந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரதுக்கோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்ற ஒரு கன்சர்னும் வரும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய நாட்களில் போகும் அப்படின்றதுனால. நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் படித்த புத்தகங்கள் அத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கோம். இந்த கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 புக் இருக்கும், அது கொடுத்துட்றோம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு போய் இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியா, இதுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கணுன்றது அதுக்கு ஒரு 10-15 புக் இருக்குது, அந்த புக்கு கொடுக்குறோம். இதை வந்து நாங்கள் 4.5 வருஷம் இல்லை, இதை வந்து என்ன பண்ணுங்க 6-7 வருஷமாக அதை படிச்சிருக்கோம் முதல்ல. அதுக்கப்புறம் 24-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் ஒரு ஃபீஸாகவும் உங்களுக்கு வந்து நிற்கும். சும்மா இப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து வெளியே வரலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு முத்த விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செலவு இருக்குது, அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்துலேயே என்ன மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், உங்கள் உடம்பும் சீக்கிரம் நல்லாயிரும். இந்த விஷயத்தை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் சொல்லித்தர எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷோல்டர் வந்து ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட் கொண்டு வரலாம், அதுக்கு நான் கேரண்டி. என்ன மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் அத்தனை பேருமே அந்த கேரண்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணணும். கழுத்து முக்கியமாக, கழுத்தை வந்து சரியான பொசிஷனில் வச்சுக்கணும். ரெண்டாவது இடுப்பு சரியான பொசிஷனில் வச்சுக்கணும், ஏன்னா இடுப்புலேருந்து ஆரம்பிக்கிற சதை வந்து ஷோல்டரில் வந்து முடியும். அதனால கூட ஷோல்டர் இறுகி மூவ்மெண்ட் வராத நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு பெக்குலியர் கேஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அவரோட எக்ஸ்ரே கோயம்புத்தூர் இருக்கார், அவரோட எக்ஸ்ரே மட்டும் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க என்னோட ஒரு ஃப்ரெண்டு. சார், இந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த எலும்பும் இந்த எலும்பும் போய் ஒன்று முட்டுது. ஷோல்டரை தூக்கும்போது இந்த ரெண்டு எலும்பும் ஒன்று முட்டுது, அது எக்ஸ்ரேலேயே தெளிவாக தெரியுது இந்த ரெண்டு எலும்பும் பட்டுட்ருக்கு அப்படின்றது அந்த வேலை செய்யும்போது. ஆனால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் வரமாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்து அந்த எலும்பு ரெண்டும் உரசும்போது அப்படி நின்றுது. கோயம்புத்தூர் எதேச்சியாக போகும்போது அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, கிளினிக் போயிருந்தோம், அந்த பேஷண்ட் வந்திருந்தார். அவருக்கு வந்து ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணி

0: டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணதில்லை. ஒரே நாளில் வெறும் 70 டிகிரி மூவ்மெண்ட் இருந்தது 170 டிகிரியாக கொண்டு வந்தோம். அதை சரியான முறையில் அனலைஸ் பண்ணி எந்தனால பிரச்சனைன்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இருந்தது ஒரே ஒரு தசை தான் பிரச்சனை, எல்லா தசையும் நல்லா இருக்கு ஆனால் மூவ்மெண்ட் வரமாட்டேன். அந்த ஒரு தசையை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான சிகிச்சையை கொடுக்கும்போது ஒரே நல்ல 100 டிகிரி இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஷோல்டரோட மூவ்மெண்ட்டில், அதை கொண்டு வர முடியும். அப்போது ஒரு சரியான ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லித்தர எக்ஸசைஸை சரியாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கழுத்தோட பொசிஷன்லேருந்து ஷோல்டரோட எக்ஸசைஸ்லேருந்து இடுப்போட பொசிஷன்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோள்பட்ட வலியை வந்து சீக்கிரமாக சரி பண்ணி பேக் டு மூவ்மெண்ட், அதாவது நீங்கள் திருப்பி உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.
1: தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: பல்ராம் குரலில் மொழி திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் மீனாட்சிபாய் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: டுடே நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இட் மீன்ஸ் அஸ் ஆர்டிஐ ஆக்ட் ஆஃப் 2025. இந்த லாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க அஃபிஷியல் சீக்ரஸை மாற்றி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்து பப்ளிக்கு தரது மட்டும்தான். ஆன் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆர்டிஐனா என்ன? ஆர்டிஐனா இஸ் அ சிம்பிள் திங், தட் இஸ் பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அஃபிஷியல்ஸ் ரெக்கார்ட்ஸை ரிக்வஸ்ட் பண்ணி ஒர்க் டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண, சர்டிஃபைட் காப்பீஸை எடுக்க மற்றும் மெட்டீரியல்ஸோட சர்டிஃபைட் சாம்பிள்ஸை வாங்க இந்தியன் சிட்டிசனுக்கு ரைட் தரணும்னு ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம் ஒர்க் தான் திஸ் ஆர்டிஐ. இந்த ஆர்டிஐயில் செக்ஷன் 3 படி பார்த்தா, ஒரு சிட்டிசனுக்கும் பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுறதா இந்த ஆக்டோட பேஸே. அண்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் ஹெச் படி, பப்ளிக் அத்தாரிட்டினா கவர்மெண்ட் பாடிஸ், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் மூலமா கிரியேட் பண்ண பாடிஸ் மட்டும், கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் மூலமா ஃபினான்ஷியல் ஆகிற என்ஜிஓஸ் கூட இதுல கவர் ஆகும். அண்ட் இந்த செக்ஷன் 2F இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இமெயில்ஸ், கான்ட்ராக்ட், லாக் புக்ஸ் அண்ட் ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸோட மெட்டீரியல் சாம்பிள்ஸ் கூட வாங்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ண செக்ஷன் 6 யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஏதாவது ரீசன் தரணும்னு அவசியமே இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ், அதாவது PIO இருப்பாங்க. இதில் ரெஸ்பான்ஸ் டைம்னு பார்த்தா, தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிக்வெஸ்ட்னா 30 days ரிப்ளை தரணும். ராங் டிபார்ட்மெண்ட்னா செக்ஷன் 6 சப்கிளாஸ் 3 படி 5 days கரெக்ட் டிபார்ட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒருவரோட உயிர் இல்லைனா சுதந்திரம் சம்மந்தப்பட்டிருந்தா 48 hours இன்ஃபர்மேஷன் தரணும். இந்த ஆர்டிஐயோட எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பற்றி மெயினாக பார்த்தா, டிரான்ஸ்பரன்சி தான் ரூல்னாலும் சில கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ்க்கு செக்ஷன் 8 சப்கிளாஸ் 1 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டிஸ், டிஃபரன்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஃபைனல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கேபினட் பேப்பர்ஸை டினை பண்ண முடியும். ஆனா செக்ஷன் சப்கிளாஸ் 2 ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. அதாவது, த பப்ளிக் சீக்ரெட்டை விட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது மக்கள் நலன் பெருசுன்னு பட்டா அந்த இன்ஃபோவை கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ணதான் வேணும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கோ மறுக்கப்படாத எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு சிட்டிசனுக்கு டினே பண்ண முடியாது. சப்போசிங் ரிக்வஸ்ட் இன்ஃபோ ஒரு தேர்ட் பார்ட்டியை சம்மந்தப்படுத்தியிருந்தா, செக்ஷன் 11 மூலமா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்க மேக்ஸிமம் 40 days டைம் ஆகும். இதுலயும் நம்ம அப்பீல், பெனால்டிஸ் இதெல்லாம் கூட இருக்கு. அதாவது PIO, தட் இஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபிசர், ரிப்ளை வரலனா இல்ல ரிஜெக்ட் பண்ணா செக்ஷன் 13 2-tier அப்பீல் செக்ஷன், செக்ஷன் 19 2-tier அப்பீல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது த ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டி, தட் இஸ் 30 days சேம் டிபார்ட்மெண்ட்ல இருக்க சீனியர் ஆபிசர் கிட்ட அப்பீல் பண்ணணும். தென் அ செகண்ட் அப்பீல், தட் இஸ் அங்கேயும் ஒரு கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 90 days சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இல்ல ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட போலாம்.

0: செக்ஷன் 20 படி இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு ஒரு குவாசி ஜுடிஷரி பவர் இருக்கு. டெலிபரேட்டட் டிலே ஆர் ஃபால்ஸ் இன்ஃபோ தர பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசருக்கு பர் டே ₹250 ஃபைன் போடலாம். அது மேக்ஸிமம் அப் டு ₹25,000 மட்டும் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அன்ஃபேர் டிலே ஆர் டாக்குமெண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு டிபார்ட்மெண்டல் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ரேஷன்ஸ், பிடிஎஸ் கேம், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரப்ஷன்ஸை வெளியே கொண்டு வர ஆர்டிஐக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்குன்னே சொல்லலாம்.
1: சட்டம் அறிவோம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று

0: குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணலாம் இல்லை, அவங்க வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்க வந்து வாங்கினோம்.
2: என் பேர் அப்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்
3: வணக்கம். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும், 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில்

0: உட்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 7:25. குட் மார்னிங் நீல் கிரேஸ். குட் மார்னிங் நீல் கிரேஸ்ல ஒரு அழகான சிந்தனை. சில இடங்களில், சில சமயங்களில், சில மனிதர்களிடம் சில விஷயங்களுக்கு முடியாது என்று சொல்லி பழகு. இது உன்னை காத்துக்கொள்வது. சுயநலமல்ல, அது உன் அடிப்படை உரிமை. சிந்தித்து செயல்படுங்கள். இந்த அழகிய சிந்தனையோடு குட் மார்னிங் நெல்கிரிஸில் முதல் பாடல்

நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில். யுவன் சங்கர் ராஜாவின் இசை அமைப்பில் சூர்யா ஜெரிமி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் 101.8 இது
1: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
2: என்னமா கேளு சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம்.

மறுநாள் பொழுது விடிந்தால் புத்த பூர்ணிமையாதலால் அன்று மணிநாகபுரத்து தெருக்கள் நன்றாக அலங்கரிக்கப்பெற்றிருந்தன. கரையோரங்களில் முத்துக்குளித்தெடுக்கும் முத்து சலாபங்களும் உள்நில பகுதிகளில் நாகரத்தினங்களும் வேறு பல்வகை மணிகளும் வளமாக நிறைந்துள்ள அந்த தீவின் தலைமையான நகரமாயிருந்ததால் மணிநாகபுரம் நோக்கிய திசையெல்லாம் செல்வ செழிப்பு கொண்டு விளங்கியது. அந்த நகரத்து வீதிகளில் புலி நகக் குன்றை மரங்கள் பூத்துக் குலுங்கின. அல்லியும் குவளையும் அலர்ந்த அழகு பொய்கைகள் அங்கங்கே தோன்றின. தரையை ஒட்டி தாழ்ந்து வளர்ந்த புன்னை மரங்களும் மடல் விரித்து மணம் கமழும் தாழை மரங்களும் கடற்காற்றில் ஒரே சீராக ஒலித்துக் கொண்டிருந்தன. வெள்ளியை பொடி செய்து குவித்தாற்போல வெள்ளை விளையேறின்ற மின்னும் மணற்பரப்பும் சிற்சில இடங்களில் கருமை நிறம் மின்னும் மணற்பரப்புமாக வாழ்க்கை கடலின் அலைகளில் சுகமும் துக்கமும் மாறி மாறி ஒதுக்கப்பட்டு குவிவதைப் போல வெண்மையும் கருப்புமாக குவிந்திருந்தன. மிக அருகில் தென்படும் அலைவளமும் தீவுக்குள்ளே தொலைவில் உள்ளடங்கி தென்படும் மலைவளமுமாக இயற்கையின் ஆழத்தையும் உயரத்தையும் அழகுற விளக்குவது போல் தென்பட்ட அந்த நாட்டின் காட்சியில் இளங்குமரனின் மனம் ஈடுபட்டது. மணிமார்பனோ ஓவிய ஆர்வத்தோடு இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். தழைத்து நீண்டு வளர்ந்து கருமை நிறத்தில் சிற்றலையோடி சரிந்து மின்னுகிற கூந்தலை மூன்று நாகப்படங்கள் போலவும் ஐந்து நாகப்படங்கள் போலவும் ஏழு நாகப்படங்கள் போலவும் பகுத்து அலங்காரமாக பின்னிக் கொண்டிருந்த நாக நங்கையர்கள் சிலர் கூட்டமாக எதிர்ப்பக்கத்து வீதியிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். இருந்தார்போலிருந்து வீதியில் எல்லாவிதமான இனிய இசை கருவிகளும் மிக நளினமாக ஒன்று சேர்ந்து கொண்டு இங்கிதமான குரலில் ஒலிப்பது போல அந்த நாக நங்கையர்களின் காலணிகளும் வளைகளும் ஒலித்தன. அந்த கூட்டத்திலேயே அழகு மிக்கவளும் ஏழு பிரிவாக தன் கூந்தலை வகிர்ந்து சடைவில்லை போல நாகணி அணிந்து அலங்கரித்துக் கொண்டிருந்தவளுமாகிய ஒருத்தியை ஏறிட்டு நோக்கிய மணிமார்பன் கண்களை இமைக்க மறந்து பார்த்து கொண்டே இருந்தான். என்ன, இந்த ஏழாற்று பிரிவில் உங்கள் கப்பல் கவிழ்ந்துவிடும் போல் இருக்கிறதே. நான் ஒரு தீ உங்கள் பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கணவனின் தோளை தொட்டு திருப்பினாள் பதுமை. மணிமார்பன் தன் மனைவியின் பக்கமாக திரும்பி பார்த்து நாணத்தோடு நகைத்தான். இல்லை பதுமை, அவள் தன் கூந்தலை ஏழு பகுப்பாக பிரித்து புனைந்து கோலம் செய்திருக்கிற அழகை சித்திரத்தில் அப்படியே தீட்ட முடியுமா என்று நான் கூர்ந்து நோக்கினேன். அதுதான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அன்பரே. ஏழாற்று பிரிவில் கப்பல் கவிழ்ந்துவிட்டால் மீள்வது அருமை என்று பதுமை மறுமொழி கூறிய போது தன் மனைவியின் சொற்களில் ஸ்லேடையாக வந்த ஏழாற்று பிரிவு என்ற இரு பொருள் அழகை உணர்ந்து புரிந்து கொண்டு பெருமைப்பட்டான் மணிமார்பன். அவளை மேலும் வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. நீ கூட சில சமயங்களில் அழகான வாக்கியங்களை பேசிவிடுகிறாய் பதுமை. பார்வையிலும் தோற்றத்திலும் பிறக்கும் போதே பிறந்த அலங்காரங்களாலும் பிறந்து வளர்ந்த பின் பிறப்பிக்கப்பட்ட அலங்காரங்களாலும் பெண்களுக்கு வாய்த்திருக்கிற அழகு போதாது என்று பேச்சிலும் அழகு வந்துவிட்டால் இந்த உலகம் அதை தாங்காது பெண்ணே. உலகம் தாங்காவிட்டால் போகிறது. நீங்கள் இப்படி பேசி என்னை ஏமாற்றி ஏழாற்று பிரிவில் கவிழ வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய விழாப்புறத்தில் வந்து நின்று அவன் பார்வை பதிந்திருந்த திசையை மறைத்தாள் பதுமை. மணிமார்பன் கண்களின் பார்வையை முழுமையாக தன் மனைவியின் மேல் திருப்பிக் கொண்டு அவளை கேட்டான். சித்திரக்காரனுக்கு இப்படிப்பட்ட மனைவி வாய்த்துவிட்டால் தொழில் பெருகினார் போலதான். மனத்தில் பெருக்கட்டும், இப்படி வீதியில் பெருக வேண்டாம் என்று விட்டுக் கொடுக்காமல் குறும்பு சிரிப்போடு மறுமொழி கூறினாள் பதுமை. மணிமார்பனும் அவன் மனைவியும் மற்றவர்களை முன்போக விட்டுவிட்டு பின்னால் மெல்ல மெல்ல தயங்கி நடந்து சென்று கொண்டிருந்ததனால் தங்களுக்குள் கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டு செல்வதற்கு வசதியாக இருந்தது. இந்திர விகாரத்து துறவிகளும் பிறரும் உடன் வந்திருந்ததனால் விசாகை மணிநாகபுரத்து பௌத்த விகாரத்துக்கு விடை பெற்றுக் கொண்டு போயிருந்தான். மறுநாள் காலை மீண்டும் மணிபல்லவத்தில் சந்திப்பதாக விடை பெற்று போகும்போது அவள் இளங்குமரனிடம் கூறியிருந்தாள். வீரச்சோழிய வளநாடுடையாரும் இளங்குமரனும் வீதியில் முன்பகுதியில் நாகதெய்வ கோட்டத்தை நோக்கி விரைந்து போய்க் கொண்டிருந்தார்கள். மணிநாகபுரத்து கரையில் இறங்கி நிற்பதற்கு முன்னும் இறங்கி நின்ற பின்னும் தான் இளங்குமரனிடம் கூறியிருந்த செய்திகள் எந்தவிதமான பரபரப்பையும் ஆவலையும் அவனிடம் உண்டாக்காமல் போகவே வளநாடுடையாருக்கு வியப்பாக இருந்தது. இந்த பிறவியை பற்றிய ஞானமே உனக்கு இந்த தீவிலிருந்துதான் கிடைக்கப் போகிறது என்று தன்னால் சற்றுமுன் இளங்குமரனிடம் கூறப்பட்ட வார்த்தைகளிலிருந்து அவன் எதையுமே எதிர்பார்த்து புரிந்து கொண்டு வியப்படையாமல் அமைதியாக நடந்து வருவதைக் கண்டு வளநாடுடையார் திகைத்தார். எல்லா பரபரப்பும் எல்லா ஆவலும் அவருக்குத்தான் ஏற்பட்டனவே தவிர அவன் உணர்ச்சிகளை கடந்த அமைதியோடும் நிதானத்தோடும் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுடைய நிதானத்திலும் அமைதியிலும் சிறிது கழிவிறக்கமும் கலந்திருந்ததை கூர்ந்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடிந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் அருட்செல்வ முனிவருடைய ஞாபகத்தை தான்
உண்டாக்கி பேசியதாலேயே அவனுக்கு அந்த துயரம் தோன்றியிருக்க வேண்டுமென்று வளநாடுடையார் புரிந்து கொண்டார். படிப்படியாக முயன்று தன்னுடைய உட்கருத்தை அவன் விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற மனநிலையை அவனிடம் தோற்றுவிக்கும் நோக்கத்தோடு மீண்டும் பேச்சு கொடுத்தார் அவர்.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையமைப்பில் சின்மயே, சங்கர் மகாதேவன், சுனிதி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அநேகன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:50.
1: நுட்பம் கற்போம். நிகழ்ச்சியில் இப்போது மெஷின் லேர்னிங் இது பற்றிய தகவல்களை வழங்குகிறார் மென்பொருள் பொறியாளர் ராபின்சன் அவர்கள்.
2: மிஷின் லேர்னிங் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சயின்ஸ்ல இது பெரியவே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயம்னா இந்த மிஷின் லேர்னிங் தான். இதுல பாத்தீங்கன்னா பில்டிங் ப்ரெடிக்டிவ் அண்ட் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் அல்கோதம்ஸ், ஒரு நியூ அல்கோதம்ஸ் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் லேர்ன் ஃப்ரம் டேட்டா விதவுட், கம்ப்யூட்டர் வந்து ஒரு விஷயத்த கத்துக்குதுன்னா டேட்டாவை வச்சே கத்துக்கும், விதவுட் எதுவும் ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ல என்ட்ரி பண்ணா தான் சேவ் ஆகும். பட் இந்த மிஷின் லேர்னிங்ல எப்படின்னா, நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் ஒரு 10 பேருடைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல இந்த டேட்டா ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் லேர்னிங் என்ற ஒரு டெக்னாலஜி அதுவே அடாப்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அது என்ன பண்ணுமோ அதை அது பண்ணி வைக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இதில் நமக்கு ஒர்த்தாவே இருக்கும். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் வந்து இதுதான் கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேத்துடைய விஷயத்தை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து ஒரு இடத்துல வச்சு அதை வந்து இந்த மிஷின் லேர்ன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு எமர்ஜென்சியாக அந்த 1000 பீப்புள்ஸோட ரெக்கார்டு வேண்டாம், பட் யூனிக்காக ஒரு நம்பர், ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன், அவருக்கு 25 கொடுத்துருக்கேன் அந்த நம்பர், அந்த பர்சனோட 25 ஐடி அடிச்சனுமே அந்த மிஷின் லேர்னிங்கில் போய் அது என்கிரிப்ட் ஆகி நமக்கு அதை டீகோட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மிஷின் லேர்னிங் நிறையவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் AI டெக்னாலஜி இப்போ வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு AI-ட்ட வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு ட்ரெண்டிங் கூட பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஃபோனில் எடுத்து ஒரு ChatGPT மாதிரி ஒரு கம்பெனி இல்லை நிறைய ஒரு கம்பெனிஸ் கூட வந்து ஃபோட்டோவை கொடுத்து எனக்கு 90s இருக்கிற மாதிரி இல்லை ஃபியூச்சரில் ஒரு 30-30 இருக்கிற மாதிரி, அது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஃபார்ம் பண்ணி கொடுங்க, ஒரு வீடியோ ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னா அந்த AI டெக்னாலஜி என்ன பண்ணா அந்த காலகட்டத்துக்கு பின்னும் முன்னும் போய் இப்படி தான் இருக்கணும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. ஒரு ஜென்ரேட் லைக் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் எப்படி லேர்ன் பண்ணுன்னா இதுக்கு ஒரு கோடிங்ஸ் எழுதியிருப்பாங்க, பர்டிகுலர் கோடிங். எக்ஸாம்பிள் நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், இப்போ ஒருத்தருக்கு வந்து வாங்கன்னு சொல்கிறேன் போங்கன்னு சொல்கிறேன், இதுவே ஒரு கமாண்ட். இந்த மிஷின் லேர்னிங்க்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, என்ன இன்புட் கொடுக்குறோம். இப்போ என்ன இன்புட்டில் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ABCD-யை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு மேப்பிங்காக பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அது என்னென்ன முடியுமோ ஸ்டைல்ஸில் அந்த ஃபான்ஸை நம்ம கிரியேட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங்கில் இருக்கிற ஒரு அவுட்புட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு இதில் வந்து AI டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ், டேட்டா அனலைஸில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி, அது அதுக்கப்புறம் ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், டிரான்ஸ்லேட்டிங் டெக்னிக்கல் ஃபைண்டிங்ஸ் into a clear narratives அப்படின்னு சொல்லிக்கலாம், விஷுவல் டேஷ்போர்டு ஆர் பிஸ்னஸ் லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன், இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் மிஷின் லேர்னிங், ஒரு மிஷின் டு மிஷின், இப்போ ஒரு கம்பெனி ஒரு 2 கம்பெனி இருக்கு, அவங்கக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர்ஸோ இல்லை ஒரு டேட்டா சென்டரோ வச்சுட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் நான் கால் பண்ணி ஒரு பர்சன்ட்டு பேசி இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ 2 கம்பெனி ஒரே நெட்ஒர்க்கில் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி இந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், ஒரு டேட்டாவை தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனியோட நிறுவனத்தை பற்றி நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இந்த டெக்னாலஜி மூலயமா நான் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நான் அனலைஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமாகவே இந்த கம்யூனிகேஷன் இருக்குது. அப்போ கீ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேரியர்ஸ்ன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எங்கெல்லாம் நமக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டேட்டா

0: சயின்ஸ் எங்கெல்லாம் முக்கியமாக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஃபார் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பம் நமக்கு சாத்தியமாக போயிட்டுருக்கு. மிஷினரிஸ் நிறையா வந்துருச்சு, இப்போ ரோபோட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு பெட் சாம்பிள் எடுத்து ஒரு சின்ன ஒரு டிவைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த பிளட்டில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது, அந்த சுகர் லெவல் ஹையாக லோவாக, அதுவே டீ கோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டா தான். எக்ஸாம்பிள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அது எடுத்து கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன், இந்த ஹெல்த் கேர் சிஸ்டமில் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹெல்த் கேரில் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமோ அதில் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு இந்த டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபருடைய கிரெடிட் கார்டு வச்சு அவங்க எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, என்ன இதில் இருக்குது, அந்த ஒரு ஆதார் நம்பரோ பேங்கிங் நம்பரோ ஒரு மொபைல் நம்பரோ வச்சு அந்த பர்டிகுலர் பர்சனுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸில் இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன ஹையில் இருக்கா இல்லை லோவில் இருக்கா, என்ன க்ரோ ஸ்கோர் வச்சுருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் இந்த பேங்க் செக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ லாஜிஸ்டிக், அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா டேட்டா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வண்டியில் ஜிபிஎஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், இந்த டேட்டா அனலைஸ் ரிப்போர்ட் அதுவும் கொடுக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக்கு ஃபுல்லாகவே நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எவ்வளோ இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்குது, என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட டேட்டா எடுத்து ரிப்போர்ட்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை ரூட்டிங் பண்ணி ஒரு இன்ஜினியருக்கோ ஒரு சிஸ்டமுக்கோ அதை சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு காம்பனண்ட்டாகவே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், இதெல்லாமே டேட்டா சயின்ஸ்குள்ளவே அடங்கியிருக்கு.
1: நிகழ்ச்சியில் இதுவரை மிஷின் லேர்னிங் இது பற்றிய தகவல்களை வழங்கினார் மென்பொருள் பொறியாளர் ராபின்சன் அவர்கள்.

0: care.
1: மதன் கார்க்கியின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் சித் ஸ்ரீராம், சனத், ஜனிதா காந்தி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் 24 திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

கேட்ட பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகியம்மன் கதிராமங்கலம்.
2: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரம் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
2: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
2: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.
1: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்த மாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோக கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயமென கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னணிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம் கண்டோமே.

0: ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்தில் இருந்து இந்த சம்பால் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் அந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரெல்லாம் வழிமறைக்கும்போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுறார். பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுர வதம் பண்ணினதாக புராணங்களில்

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்டு மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்த கடேஸ்வரி பூஜித்து வர சொல்லுங்கள், பையனை சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்த சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்த சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்தில் தபஸ் இருக்கா அந்த அம்பாள். பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாத நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி பங்குனி மாதம் மசந்தான் நவராத்திரி, அதுமாதிரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் கொடை பட்சம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே போடும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்தியகாம் திரிணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ரதிம் கிரைவேயாங்கத ஹாரகுண்டதராம் ஆகண்டலாத்தேஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊருஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம் குடும்ப தகராறுகள் தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனம் முருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை தான், இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரிசு எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரிசையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஈ ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்கா பரமேஸ்வரி தாயிட்டம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துகிட்ருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்.
3: கண்ணன் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாக இருக்க வந்து போனான், அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருப்போம், கோயிலுக்கு வந்துருக்கேன்.
4: என் பேர் கங்கா தேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு வரோம்.
5: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பால்கோட நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்ட்ட சொல்லி வந்துட்டுருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்க எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
6: என் பேர் உமா மகேஸ்வரி, நாங்கள் தேரலந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
7: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:45. நேயர்களே, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம், உதகை, கூடலூர் மற்றும் குன்னூர் கோட்டம் பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாமினை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி உதகையில் 14/10/2026 அன்று TNEB வளாகம் உதகை மத்திய பேருந்து நிலைய அருகில் காலை 10 முதல் மதியம் 1 வரையிலும், கூடலூரில் 15/10/2026 நாடார் திருமண மண்டபத்தில் காலை 10 முதல் மதியம் 1 வரையிலும், குன்னூர் பகுதியில் 16/10/2026

ஆண்டனிஸ் பள்ளி வளாகத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் சோலார் அமைப்பது, பதிவு செய்வது, வங்கிக் கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நீலகிரி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

0: ஆயிரம் பொய் சொல்லி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கேட்டு பாடலுடன் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு

0: ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா உக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னேன். நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.

வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னேன். நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் எதுவுமே இல்லையேன்னு என்னை நிமிந்து பார்த்தான். இப்போ உன் உடம்புல இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னேன். அது எப்படி நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா, சரி அதை விட்டுரு கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னேன். அப்புறம் சாப்பிட்றது எப்படின்னா, சரி அப்படின்னா இப்போ உன் உடம்புல தேவையில்லாமல் அனாவசியமாக இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னே. அவன் யோசனை பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் மெதுவாக சொன்னான், எல்லாமே அவசியமாக தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீ சொன்னதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா, உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனால் நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை அப்படித்தானே. இப்போ தான் அவன் குழம்ப ஆரம்பித்தான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய இளைஞர்கள் இப்படி தான் தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாமலே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கே அடையாளம் தெரியறதில்ல. விலங்குகள்லாம் பாருங்கள், பறவைகள் மாதிரி விண்ணில் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி பறக்கணும் அப்படின்னு நாலு காலையும் தூக்கறதில்ல. சரி, ஆனால் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியாமல் நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறதில்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள மூணு வகையாக பிரிக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட வேலையோடு இருந்து விடுறதில்ல. எதிர இருக்கிறவன் செய்கிற வேலை, இன்னொரு பிரிவில் இருக்கிறவன் செய்கிற வேலை,

0: எல்லாத்துலேயும் தலையிடுவாங்க. மனோதத்துவத்தில் இதுக்கு டாமினன்ஸ்னு பேர். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. ரெண்டாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்கள்லாம் விற்பனை துறையில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பொருத்தம். இதை தவிர மூன்றாவது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு வந்து பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு, உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாலு பேரோட பேசுகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்கிற வேலையை நுணுக்கமாக செய்வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவனுக்குள்ளே இந்த மூன்று விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம், எது குறைவு அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம். நாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பார்க்கணும். நாம் வந்து இந்த மூன்று வகையில் எந்த வகை அப்படிங்கிறத நாமளாக தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லப்பட்ட மூன்று குணங்களுமே வந்து ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதில் வந்து ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது, இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினைச்சாலும் முறையாக பயிற்சிகள் மூலமாக வளர்த்துக்கலாம். இப்போ திறமையை வந்து பயிற்சி மூலமாக நம்ம வளர்த்துக்கலாம், இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம் எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நம்முடைய குணம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது நல்லது. இப்போது ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணலில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, அக்கௌண்டன்ட் வேலை. அதனால் அந்த நேர்காணலில் அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது ரெண்டையும் பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23 சொல்லிவிட்டார். 8, 3 பெருக்குனா 24 சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்தில் 23 சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததும் யோசனை பண்ணார், அடடா 8, 3 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24 சொல்கிறதுக்கு பதிலாக 23 சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்களே, நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் பாருங்கள், 10வது நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வேலையில் உடனே வந்து சேர்ந்துங்கோ அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதெல்லாம் போட்டாங்க போல இருக்கு, நாம் எதையும் வெளியில் சொல்லிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில் சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழித்து வேலை நிரந்தரமானதும் மெதுவாக மேனேஜர்கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணலில் இன்டர்வியூவில் 8, 3 இதை பெருக்குனா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க, நான் தவறுதலாக 23 சொல்லிவிட்டேன், நீங்களும் தவறுதலாக எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னார். இப்போ மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு வந்து நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டோம், அத்தனை பேர் சொன்னதுலேயும் நீங்கள் சொன்ன பதில் தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், கிட்டத்தட்ட சரியாக இருந்தது, நீ சொன்னது தான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாரான். அதனால் வந்து வாழ்க்கையில் துல்லியம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நிலையத்தில் நேரம் 9:20. தொடர்வது ரெட்ரோ ராகங்கள்.

கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:31. இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 47 ரூபாய்க்கும் வெண்டை 64 ரூபாய்க்கும் தக்காளி நாட்டு ரகம் 47 ரூபாய்க்கும் ஆப்பிள் ரகம் 54 ரூபாய்க்கும் அவரை 84 ரூபாய்க்கும் புடலங்காய் 55 ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் 60 ரூபாய்க்கும் சுரைக்காய் 68 ரூபாய்க்கும் பாகற்காய் 73 ரூபாய்க்கும் கொத்தவரை 54 ரூபாய்க்கும் பூசணிக்காய் 38 ரூபாய்க்கும் அரசாணிக்காய் 27 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 67 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 87 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 72 ரூபாய்க்கும் பொரியல் தட்டை 47 ரூபாய்க்கும் பச்சை மொச்சக்காய் 122 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் 67 ரூபாய்க்கும் தேங்காய் 74 ரூபாய்க்கும் மாங்காய் 145 ரூபாய்க்கும் வாழைக்காய் 57 ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு 54 ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு 54 ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு 44 ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 52 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 62 ரூபாய்க்கும் ஏரக்காய் 34 ரூபாய்க்கும் முள்ளங்கி 47 ரூபாய்க்கும் கேரட் 45 ரூபாய்க்கும் பீட்ரூட் 67 ரூபாய்க்கும் நூல்கோல் 52 ரூபாய்க்கும் டர்னிப் 49 ரூபாய்க்கும் முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும் காலிஃபிளவர் 67 ரூபாய்க்கும் பட்டாணி 152 ரூபாய்க்கும் வெள்ளைப்பூண்டு 310 ரூபாய்க்கும் இஞ்சி 180 ரூபாய்க்கும் புஷ்பீன்ஸ் 180 ரூபாய்க்கும் டபுள் பீன்ஸ் 92 ரூபாய்க்கும் ஊட்டி அவரை 150 ரூபாய்க்கும் கலர்கோஸ் 52 ரூபாய்க்கும் குடைமிளகாய் 92 ரூபாய்க்கும் பஜ்ஜி மிளகாய் 62 ரூபாய்க்கும் ப்ரொக்கோலி 135 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 65 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 84 ரூபாய்க்கும் புதினா 74 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை தண்டுக்கீரை கக்குட்டிக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பாலாக்கு பருப்புக்கீரை காசினிக்கீரை முருங்கைக்கீரை வல்லாரை உள்ளிட்ட கீரை வகைகள் 74 ரூபாய்க்கும் வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும் வாழை இலை 54 ரூபாய்க்கும் வாழைப்பூ 12 ரூபாய்க்கும் நெல்லிக்காய் 120 ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் 55 ரூபாய்க்கும் மக்காச்சோள கதிர் 39 ரூபாய்க்கும் எலுமிச்சம்பழம் 220 ரூபாய்க்கும் கொய்யா 94 ரூபாய்க்கும் பப்பாளி 65 ரூபாய்க்கும் மாதுளை 183 ரூபாய்க்கும் திராட்சை 120 ரூபாய்க்கும் வாழைப்பழம் பூவன் 64 ரூபாய்க்கும் ரஸ்தாலி 74 ரூபாய்க்கும் மோரிஸ் 55 ரூபாய்க்கும் நேந்திரன் 67 ரூபாய்க்கும் செவ்வாழை 124 ரூபாய்க்கும் கற்பூரவல்லி 67 ரூபாய்க்கும் ஆப்பிள் 20 ரூபாய்க்கும் ஆரஞ்சு 95 ரூபாய்க்கும் சாத்துக்குடி 95 ரூபாய்க்கும் அன்னாசி 107 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கனா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

நேர்களே, நிலையத்தில் நேரம் 9:59. நினைவெல்லாம் நித்யா தூரல் நின்று போச்சு. பயணங்கள் முடிவதில்லை, வாழ்வே மாயம். கோழி கூவுது, உல்லாச பறவைகள், மௌன ராகம், வேதம் புதிது, பத்ரகாளி, சின்னத்தம்பி பெரிய தம்பி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். ரெட்ரோ ராகங்கள், இன்னைக்கு அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள், நினைவில் நின்ற பாடல்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: உதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்காக ஒருத்தவங்க நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு என்ன தேவை இருக்கும்ன்றது யோசிச்சு நம்மளுக்காக ஒரு பொருள் வாங்கி பரிசா கொடுக்கறப்போ அதோட ஆனந்தமே தனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, எதிர்பாராத நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கொடுக்கும். நம்ம வந்து அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை போற போக்குல நமக்கு வந்து இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரிசு நம்ம வாழ்க்கை கொடுத்துருக்கும். அப்படி உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு என்ன அப்படின்றதுதான் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த அழகான பரிசு என்ன அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 8300019118 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அந்த முதல் நேயர் யாரு எங்கிருந்துன்றத பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே, இன்றைக்கு தலைப்பு கேட்டீங்களா, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன?
1: எனக்கு வந்து மேம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் வந்து சுதன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓ ஓகே, இதனால அவரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு.
1: ஆமா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர். ஏன்னா நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது எல்லாருமே ஒரே ஏரியால இருந்தா வருவோம். அப்ப அந்த பஸ்ல ஏறிய முதல் நபர் அவர்
0: தான்.
1: அது பாருங்க, எதேச்சியா நாங்க ரெண்டு பேருமே ஒரே ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணோம், ரெண்டு பேருக்குமே ஒரே ப்ராஜெக்ட் கிடைச்சது. என்னடா வாழ்க்கையில இப்படி எல்லாம் கூட நடக்குமா, மிராக்கிள்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. நான் ஏறின பஸ்ல அவரும் ஏறினாரு. எதேச்சியா எல்லாரையும் பிரிக்கும் போது ட்ரைனிங்ல ஒன்னா உட்காந்தோம், ப்ராஜெக்டும் பிரிப்பாங்க அதுலயும். அப்ப ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனாலதான் மறுபடியும் மறுபடியும் இவரே வராரு அப்படின்ட்டு தோணுச்சு. இந்த இடத்துக்கும் கூட நான் சொல்லுவேன், இந்த பஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க மேம், அந்த பஸ்ல போர்த் சீட்ல செகண்ட் கார்னர்ல உட்காந்தாரு. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறேன்.
0: ஓ பரவாயில்ல, எத்தனை வருடம் நட்பு உங்களது?
1: எங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்.
0: அடேங்கப்பா, 10 வருஷமா நீங்க அந்த முதல் சந்திப்பை இன்னும் மறக்காம வச்சிருக்கீங்க.
1: மறக்கவே இல்ல மேம், அது வந்து எனக்கு மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கு. இன்ற அளவும் கூட மே மாசம் 8ஆம் தேதி வந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆன நாள் அப்படின்னு.
0: அடேங்கப்பா பரவாயில்ல, ஆனிவர்சரி எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு
1: போஸ்டிங் போட்டாங்க. அங்க வந்து தமிழ் ஆள் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் தாட் போட்டு பேசினோம். அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு விசாரிக்க வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம், தமிழ்நாடு. ஐயோ நம்ம தமிழ் ஆளா,
0: இத முதலே சொல்லிருக்கலாமே.
1: அவரும் பாக்கிறதுக்கு நல்ல வெள்ளையா இருக்கிறதுனால நான் நினைச்சிட்டேன் ஏதோ நார்த் இந்தியன் போல இருக்குன்னு. பார்த்தா உண்மையாலுமே எல்லாருமே நார்த் இந்தியன் தான் சொல்ல, நீங்க ஒன்னும் இல்ல சந்திரசேகர், எல்லாருமே என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, நாத்ரி பள்ளி
0: அப்படின்னா.
1: அந்த 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த எனக்கு ஆண்டவன் கொடுத்த எதேச்சியா மேம், பஸ்ல பாத்து நாங்க மீட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பிளான் பண்ணல, கோர்ஸ் ஆஃப் டைம்ல பண்ணல, அதாவே ஆண்டவன் அப்படியே சந்திக்க வச்சு ஒன்ன அந்த ஒரு டிராவல் அப்படிங்கறத பண்ண வச்சிருக்கு. அதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் என் லைஃப்ல எனக்கு கிடைக்க, அதாவது வரமா ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓகே அருமை, இந்த நட்பு மேலும் பல வருடம் தொடரணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றி சந்திரசேகர், ரொம்ப அழகா உங்களுடைய நட்பு தான் என்னோட வாழ்க்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு அழகா சொன்னாரு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம்,
0: ஓ தலைப்பு கேக்கலைங்களா? சரி, இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுனா அது என்ன?
2: எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த பரிசு வந்து நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதனால நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். என் பொண்ணு நல்லா படிக்க வச்சோம், நல்ல அருமை கொடுத்தோம், பேரன் காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, இது விட என்னம்மா சந்தோஷம் வேணும்?
0: அருமை, கஷ்டத்திலயும் வந்து இதெல்லாம் கரெக்டா நடந்துருச்சு அப்படின்றீங்களா?
2: ஆமாட்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு என்னைக்குமே இது இருக்குது, பலன் இருக்குது.
0: பலன் இருக்கு கண்டிப்பா.
2: கஷ்டப்படுறவங்க உழைக்கிற கைக்கு எப்பவுமே தேயாது.
0: கண்டிப்பா கண்டிப்பாக.
2: அது எப்பவுமே நாங்க உழைச்சிட்டே இருந்தா அதுல ஒரு சந்தோஷமே சந்தோஷம் தான்.
0: ஓகே, இந்த உழைப்பு தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பரிசு இல்லைங்களா?
2: ஆமாட்டாங்க, நாங்க உழைக்கிறதே தான் நாங்க வேலையா இருக்கிறோம். ஏன்னா அது இல்லைன்னா எங்களால முடியாது. ஒரு நாள் எங்க போய் இருக்கலாம்னு பார்த்தானா, வீட்டுல இருந்தானா வேலையாயிட்டு இருக்கு. எங்காவது போனானா ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்குது. அதனால சந்தோஷமா வீட்லயே இருந்துடலாமே அப்படின்னு தோணு.
0: ஓகே, நம்ம பாட்டு நம்ம உழைச்சோமா நம்ம இருந்தோமான்னு இருந்துக்கலான்றீங்களா?
2: ஆமா அண்டி தங்க.
0: சரிமா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி.
2: நன்றிப்பா.
0: உழைப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்ற மாதிரி ஒரு அழகான இது சொன்னாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
3: கோவை மாவட்டம் சின்னவன்திருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் செல்வராஜ், எப்படி இருக்கீங்க? தலைப்பு கேட்டீங்களா?
3: நல்லா இருக்கிறேன்.
0: இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன?
3: அதாவது கல்யாணம் ஆன புதுசு, கல்யாணம் ஆன மனைவி தான் மேடம். அதுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா.
0: அப்பா அம்மா
3: கல்யாணம் ஆமா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டானா சம்சாரம் தான் மேடம்.
0: குழந்தைகள்
3: ரொம்ப ரொம்ப குழந்தைகள் இவங்க இவங்க எல்லாரும் தான் மிகப்பெரிய சொத்து நட்பு மேடம்.
0: அருமை அருமை.
3: இதை வச்சு நான் காப்பாத்திட்டு நடத்தி பிரியாம இருந்தாலும் அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
3: வானொலி நண்பர்கள் மூணு பேர் தேர்ந்துக்கிறாங்க மேடம்.
0: அப்படிங்களா?
3: எனக்கு முன்ன சித்ராக்கா பேசினாங்கல்ல,
0: ஆமா,
3: அவங்க ஒண்ணுங்க, அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மேடம்.
0: வானொலி மூலமாக உங்களுக்கு நண்பர்களா இருக்காங்க?
3: மூலமாக மூணு குடும்பத்தார் நட்பாயிட்டாங்க மேடம்.
0: அருமை அருமை. அப்ப நிறைய பரிசு உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கும் போலயே.
3: ஆமாங்க, நிறைய இருக்குது. நான் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் மேடம்.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி.
3: அப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கை பார்த்து வீடு ஒரு நட்பு தாங்க மேடம். ஒவ்வொன்னா படிப்படியா முன்னேறி வெகு நட்பு சேர்த்திருக்கிறேன் மேடம்.
0: அருமை அருமை, மேலும் பல நட்புகள் உங்களுக்கு சேரணும், இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்ற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். மூட்டி எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து?
4: நான் தென் பொன்மொழியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கிறேங்க. நல்லதொரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, வாழ்த்து கை கொடுத்த.
0: ஆமா, உங்களுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பரிசு என்ன?
4: ஃபர்ஸ்ட் எங்க அம்மாங்க, ரெண்டாவது என் மனைவி, மூணாவது என் இரண்டு பெண் குழந்தைகள்ங்க.
0: வாவ், எல்லாம் மகளிரா இருக்காங்களே உங்களுக்கு.
4: ஆமாங்க, நான் பிறந்து வளர்ந்து ஆளாக்குனதே எங்க மகளிர் தான். எங்க அம்மாவோட அக்கா பெரியம்மா ஆளாக்குனாங்க, சின்னம்மா என்ன வளர்த்தாங்க, நல்ல அறிவு. அந்த சின்னம்மானாலதான் நல்ல அறிவு புத்தி வாழ்க்கையில எப்படி இருக்கும் சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல. ஏன்னா இந்த விடுதலை பருவத்துல சொல்லி கொடுக்கறத மனசுல நிக்கிறீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
4: அந்த டீனேஜ்ல அவங்க என்னைய பொக்கிசமா பாதுகாத்து இந்த அளவு. அதனால எங்க அம்மாவும் அதுல பெரும் பொக்கிச என் மனைவியை சொல்லாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் அவங்க அம்மாவை நினைச்சு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சுங்க, கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பரிசு வேணுங்க.
0: சூப்பர்.
4: இதுக்கு மேல என்ன பரிசு வேணும்? எங்க குழந்தைங்களும் காலேஜ் போறாங்க, ஹாஸ்டல்ல இருங்க, போயிட்டு வரக்கு சிரமா இருக்கு. நான் பாட்டி விட்டு நான் இங்க இருக்க மாட்டேன். பாட்டி கூட அப்படி இல்ல, எல்லாம் நாங்க இங்க இருந்துதான் போவோம். பாட்டி தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி அனுப்பணும்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன பரிசுனே தேவையில்லைங்க. ஏன்னா என்னை அவங்கதான் மேய்க்கிறாங்க. நான் வெளியே எங்க போயிட்டு வந்தாலும் மாமியால் மருமகள் ரெண்டு பேர் ஒட்டுக்க கேள்வி கேட்பேன், ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன ஆச்சு, என்ன காரணம். அப்ப எனக்கு அது பெரிய சொத்து தானுங்க. அப்பா
0: கண்டிப்பா
4: சில இடத்துல பயந்துட்டு பயந்துட்டு இருக்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படி இல்லைங்க. வெளியே போய் நான் தைரியமா வரலாங்க, ஒன்னும் பிரச்சனை. நான் தான் பயந்துட்டு பயந்துட்டு வருவேன். அம்மா கேட்கிற கேள்வி இவங்களும் கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு, அந்த மாதிரி. அதனால இந்த பொக்கிசம் பரிசு எனக்கு என்ன வாழ்நாள் முழுவதும் நீடிச்சிருக்கணுங்க.
0: ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உங்களை பாத்துக்கிறாங்க.
4: ஆமாங்க, அது உண்மை உண்மைங்க, உண்மை. என்ன நாலு பேரும் தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்து பெண் பிள்ளைகளும் அப்படிதான் என்னை பாத்துக்கிறாங்க மேடம்.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். இது இன்னும் பல வருடம் தொடரணும்ன்ற வாழ்த்துக்கள் கொடுத்துறோம்.
4: நன்றி நன்றி மேடம், வாழ்த்துக்கு நன்றி.
0: நன்றி, ரொம்ப அழகா இன்றைக்கு பேசின எல்லா நேர்களுமே வந்து அவங்க வாழ்க்கையில கிடைத்த பரிசு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாலும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷமான பரிசு அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் பேசினாங்க. இந்த சந்தோஷம் தொடர ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: சங்கர் மகாதேவன் அவருடைய குரல்ல பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடலை கேட்டோம். இன்றைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் சில நேயர்கள் அவங்களோட கருத்தை அனுப்பியிருக்காங்க. இப்போ அனுப்பியிருக்க நேயர் யார் எங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, கனகரத்தினம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து எண்ணங்களின் வண்ணங்கள் இனிய காலை வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம். என் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய பரிசு முதல் என் தாய் தந்தை, பின்பு எனது மனைவி மகள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைத்த அந்த அருமையான பரிசுகள் பத்தி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கும் அடுத்த நேயர் பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காரு. வாழ்க்கை எவ்வளவோ அனுபவங்களை பரிசாக தந்துள்ளது, அவற்றுள் ஒன்று பொறுமை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எதற்கும் கலங்காமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும், பதறாத காரியம் சிதறாது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி அல்லவா அப்படின்னு அந்த பொறுமைக்கு ரொம்ப அழகா எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காரு. தாயும் தந்தையும் நம்மை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார்கள் அப்படின்ற அவருடைய வாழ்க்கை ஓமையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து தொடர்பு கொண்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344-9301-1 அப்படின்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இணைந்திருக்கும் அந்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி செயின்ட் மேரிஸ்ல இருந்து.
0: வணக்கம் ராஜு, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: சூப்பர். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன?
1: முதல் வந்து பத்து மாசம் சுமந்து பெத்த தாய் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சிஸ்டர்.
0: கண்டிப்பாக.
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துனாக்கா நான் அப்பான்ற ஸ்தானத்தோட இன்னைக்கு காலர் தூக்கிட்டு அப்படியே நீட்டா வெளியில போறேன்ற அதுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்த என் மனைவி. எனக்கு நல்ல பிள்ளைங்க, ரெண்டு பசங்களும்.
0: ஓகே.
1: என் ராஜோட பசங்களா அப்படின்ற சொல்ற அளவுக்கு என் ரெண்டு பசங்களும் போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் கிஃப்ட் எனக்கு.
0: சூப்பர்.
1: உழைப்பு நம்மள பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் சிஸ்டர்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பா.
1: நல்லா உழைச்சேன் சிஸ்டர், உழைச்சேன், தகுதிக்கு மீறி
0: உழைச்சேன்.
1: நல்லா என் பிள்ளைங்களை நல்லா 15 வருஷம் இங்கிலீஷ் மீடியம்ல ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சேன். சின்ன பையன் இப்ப மவுஸ் குட்டியா இருக்காங்கன்னு 15 வருஷம் பண்ணி விட்டாங்க. பெரிய பையன் வந்து 14-15 வருஷம் படிச்சாரு. படிச்சு அவர் நல்லா கேஜில கொண்டு போய் நல்லா படிக்க வச்சு குவாலிட்டர்ல நல்லா டிகிரி வாங்கி, டபுள் டிகிரி வாங்கி நல்லா வருங்க. என்ன வேலை கிடைக்கல, பசங்க வேலை தேடிட்டு இருக்கானுங்க. ஆனா கிடைச்ச வேலையை சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களே எல்லாமே பாத்துக்கிறாங்க எனக்கு. இது ஒண்ணு. அதை விட என்னன்னா எனக்கு ஊட்டிய ஃபார்ம்ல நிறைய நட்புகள் உருவாயிச்சு. எனக்கு ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தாய் வீடா ஊட்டி எஃப்எம் தான்.
0: அருமை.
1: அதுல வந்து எனக்கு ஆர்ஜி சகோதரிகள் சகோதரிகள் உறவு எனக்கு இந்த 13 வருஷமா பாத்தீங்கன்னா ஊட்டி எஃப்எம் பயணிக்கிற இந்த 13 வருஷத்துல எனக்கு ஒரு நல்ல அன்பான சகோதரிகள் இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்தான்.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: வந்து எல்லாம் எனக்கு அமைஞ்சிருக்காங்க. எனக்கு இதை விட பெரிய செய்தெல்லாம் எனக்கு வேணும். பணங்காசெல்லாம் பெருசா நான் நினைக்கிறது இல்ல. நல்ல மதிப்பு மரியாதையோட வாழணும்ன்றது என்னுடைய பெரிய ஆசை இந்த உலகத்துல.
0: அருமை, அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமையான உங்க வாழ்க்கை இதே மாதிரி மேலும் சிறக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம், கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? தலைப்பு தெரியுமா?
2: தெரியும் மேடம், தெரியும்.
0: சூப்பர். சொல்லுங்க, உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன?
2: என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரும் பரிசு அப்படின்னு சொல்றது என்னுடைய உறவுகள் மேடம். அதாவது எனக்கு என்னுடைய தாய் தந்தையர் எங்க அப்பா வந்து இப்பதான் 4 இயர்ஸ் முன்னாடி மன்னிச்சாரு. எங்க அப்பாவோட நான் வந்து குறைந்தது ஒரு 1/2 நூற்றாண்டு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கும் என்னோட எங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்றத காலரை தூக்கிட்டு நான் பெருமையா அது இன்னும் கூட நிலைச்சி இருக்கணும், 106 வருடங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தாய் இல்லாம ஒரு மனுஷன் வந்து வாழ எத்தனையோ பேரை நம்ம

0: பாக்குறோம். அப்படி இருக்கும் போது அந்த தாயோட அன்பு வாழ்க்கையில பல நேரங்கள்ல பார்வையை இழந்த எனக்கு வந்து பார்வையா இருக்கிறது என்னுடைய தாய். என்னுடைய தாயோட நான் இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கான பாக்கியத்தை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறதே எனக்கு கிடைத்த மிக பெரும் பரிசு. அப்புறம் என்னுடைய உறவுகள், இன்னைக்கு உறவுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பல கசப்பான விஷயங்களை தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குது. ஆனா எனக்கு வாய்த்த உறவுகள் வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். என் மனசுக்குள்ள தோன்றது என்னெல்லாம், அந்த உறவுகள் எனக்கு செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில என்னால செய்ய முடியல. அதனால எனக்கு வந்து என்னுடைய உறவுகளுக்கு இன்னைக்கு எனக்காக சிறப்பா அன்ப பொழியற அவங்களுக்கு என்னால அன்பு மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியாது தவிர அவங்கள பாத்துக்கிறதுக்கோ என்னுடைய கடமைகளை சரியா செய்ய முடிய கூட சூழ்நிலையில நான் இப்ப இல்ல. அதனால அந்த மாதிரி ஒருவேளை எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா இந்த உறவுகள் எல்லாமே என்னோட இருக்கணும்.
1: கண்டிப்பாக இப்பவே நீங்க வந்து அவங்களுக்காக அவங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதும் நீங்க அவங்களுக்காக யோசிக்கிறதுமே வந்து ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியம் தான்.
0: மேடம் நிச்சயமா. நன்றி.
1: நீங்க இணைந்தது எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் ஒரு பெருமைதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே மாதிரி மேலும் உங்கள் இது சிறக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சியில அடுத்து இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன?
2: என்னுடைய வாழ்க்கையில கிடைத்தது ரெண்டு பரிசுகள். ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு மனைவி.
1: மனைவி,
2: அம்மா வந்து இப்ப இன்னவங்க இறந்துட்டாங்க. தாய்க்கு பின் தாரம்னு சொல்றது என் வாழ்க்கையில 100
1: உண்மையாயிடுச்சு.
2: ஒரு மனைவி வந்து எவ்வளவு ஒரு தாய் மாதிரி கவனிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் என் மனைவி என்ன கவனிக்கிறாங்க.
1: சூப்பர்.
2: அவங்க ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். என்ன சேர்ந்து இல்ல அந்த மாதிரி ஆயிரும். உண்மையிலேயே பரிசுனா மனைவிதான், எனக்கும் அப்படிதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பரிசு. அதாவது ஒரு பாட்டு ஒன்றுல அந்த வேட்டையாடு விளையாட்டு படத்துல, என்னை பற்றி எனக்கே தெரியாத பலவும் நீ அறிந்து நடப்பதில் வியந்தேன். அது உண்மையிலேயே 100 உண்மைங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மேலும் பல ஆண்டு சிறக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களை சொல்லிடும். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி.
1: ஓகே சக்தி, இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
3: என்னுடைய
1: பரிசு
3: கண்டிப்பாக என்ன காரணம்னா, இந்த ஒரு பராசக்தி படத்துல ஒரு வசனம் வரும், ஓடினேன்னு ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். ஏன்னா வந்து நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கும்போது அப்புறம் எங்க அப்பா பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் மூணாவது வந்து மனைவிய சொல்லலாம். ஆமா, ஏன்னா அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் எனக்கு வந்து இப்ப 2 பெண் குழந்தைகள் ஒரு பையன். ஆமா, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கையில என்னால முடிஞ்சது ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கு மேடம்.
1: பரவாயில்ல, இவை எல்லாம் உங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான பரிசு இல்லைங்களா?
3: ஆமா, இந்த பரிசு கடைசி வரைக்கும் கிடைத்தாலே எனக்கு போதுமானது.
1: நிச்சயமாக நீடிக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா பேசின எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உறவுகள். அதாவது சில பேர் வந்து உழைப்பு, நேர்மை, பொறுமை இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாலும் பல பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட நண்பன், என்னோட அம்மா, என்னோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரியான உறவுகளை தான் சொல்லியிருந்தாங்க வாழ்க்கை கொடுத்த பெரிய பரிசா. இந்த பரிசு இவங்களுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையில எல்லாருக்குமே அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட உயிரை திரைப்படத்திலிருந்து கேட்கிற இந்த பாடலோட இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிறைவு செய்கிறோம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத் தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டிகள் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது.

0: ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 323 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02. உலாவரும் தென்றல் நேர்களே, உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க எங்களுடைய முகநூல் ஃபேஸ்புக்லயும் அனுப்பலாம், வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம். இதன் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பப்படும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300019101 இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்புங்க. முகநூல் மூலமாக அனுப்புறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்ப பாடலை முகநூல் மூலமாக அனுப்புங்க. நீங்க விரும்புகிற பாடலை கொடுக்கறதுக்காக ரெடியாக காத்துட்டே இருக்குது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: உலாவரும் தென்ற நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலித்தது மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
2: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு? சரியான பதில் 85 பதக்கங்கள். ஆசிய விளையாட்டில் இந்தியா இம்முறை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெங்கலம் என 85 பதக்கங்களுடன் பட்டியலில் 4வது இடம் பிடித்துள்ளது. இது இந்தியாவுக்கு கிடைத்த 2வது அதிகபட்ச தங்கம். கடந்த முறை 2022 28 தங்கம் உட்பட 106 பதக்கங்களுடன் 4வது இடம் பிடித்திருந்தது இந்தியா. ஆசிய விளையாட்டில் இம்முறை இந்தியாவுக்கு தடகளத்தில் அதிகபட்சமாக 24 பதக்கங்கள், இதில் 1 தங்கம், 9 வெள்ளி, 14 வெண்கலம் கிடைத்தது. ஒவ்வொரு விளையாட்டிலும் இந்தியா பெற்ற பதக்க விவரம்: தடகளத்தில் 24 பதக்கங்கள், துப்பாக்கி சுடுதலில் 15 பதக்கங்கள், வில்வித்தையில் 9 பதக்கங்கள், குத்துச்சண்டையில் 6 பதக்கங்கள், மல்யுத்தத்தில் 6 பதக்கங்கள், ஸ்குவாஷ் 5 பதக்கங்கள், பாய்மரப்படகு 3 பதக்கங்கள், கிரிக்கெட் 2 பதக்கங்கள், ஹாக்கி 2 பதக்கங்கள், கபடி 2 பதக்கங்கள், கோல்ஃப் 2 பதக்கங்கள், பளு தூக்குதல் 1 பதக்கம், உஷு 1 பதக்கம், பேட்மிண்டன் 1 பதக்கம், டேபிள் டென்னிஸ் 1 பதக்கம், குராஷ் 1 பதக்கம், தற்காப்பு கலை 1 பதக்கம், செபக் தக்ரா 1 பதக்கம், படகு வலித்தல் 1 பதக்கம், சாஃப்ட் டென்னிஸ் 1 பதக்கம். ஆக மொத்தம் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் 85. இன்றைய கேள்வி, எல் நினோ என்றால் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை, எல் நினோ என்றால் என்ன?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8

0: 0919 1018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா. உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்களும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் முகநூல் வாயிலாகவும் கேட்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து திருப்பூர் அம்மாபாளையம் பார்த்திபன் மனவை சந்திரசேகர் அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காகவும்.

அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன் கேட்டிருக்கிறாரு. கும்கி படத்திலிருந்து பாடல்

அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம். இந்த இனிமையான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் கொழுமகொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன். நேயர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், முகநூலில் வந்து பாட்டுங்களை கேட்டு அனுப்புகிறவங்க வாட்ஸ்அப்லேயும் அதே பாடல்களை வேற ஒரு பேரில் அனுப்பாதீங்க. ஒன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்ப பாடலை ஒரு பாடல் அனுப்புங்க, இல்லைனா முகநூலில் ஒரு பாடல் அனுப்புங்க. வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் பாடலை அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு பாடல் தான் நாங்கள் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ ஏதோ அடுத்த நேயர்களுக்கு வழிவிட்டு முகநூலில் உங்களுடைய பதிவுகளை போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவுகளை போடுங்க.

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: நாணி கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: ಗಳಪ್ಪ ನಾಟಿ ಗಳಪ್ಪ.
1: ಅಮ್ಮ ಉಂಗಳ ನಲ್ಲ ಗಮನಿಸಿಕಿಟ್ಟಾಂಗ್ಲಾ.

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

மகளே, நீ கண் திறந்தால் அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில்

அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாரு. அந்தோனிராஜ் சென்னை பகுதியிலிருந்து முகநூல் வாயிலாக இந்த பாடல் விருப்ப பாடல் அவரது பாடல் ஒலிக்கிறது.

உலாவரும் திண்டல் நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 11:45. அடுத்த பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாரு செல்வா, அவருக்கான பாடல்

0: கேட்ட பாடலுடன் இன்றைய உலாவரும் தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
5: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
6: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
7: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், பெண்களின் மனநலத்தின் அவசியம் குறித்து மனநல மருத்துவர் உஷா நந்தினி அவர்களுடன் நேர்முகம்.

0: இன்று 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரையிசை, இடம்பெறும் சொல் என், நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையில். 4:02 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையில். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 5:30 பயணிகள் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னையில். 6:10 விளக்கேற்றும் வேலை, நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. 6:30 மாநில செய்திகள் சென்னையில். 6:40 பெட்டது கமலு படுகுமுஷி பாடல்கள். 7 மணிக்கு திரைக்காணும். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:45 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு பற்றிய உரை வழங்குகிறார் நீலகிரி மாவட்டம் உதகை வேளாண்மை அறிவியல் நிலைய IPL அக்ரானி பயிற்சியாளர் சம்யுக்தா அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 ராமனே ராகம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்களின் இசை, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நீர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல FM கேட்டிருப்போம், அந்த FM-ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
3: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
4: எதுக்கு இத்தனை எப்படி
3: இல்ல எப்படிப்பா
4: அப்படி இப்போ
2: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி FM. இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்க.
5: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
5: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
3: பெருசா போய்கிட்டு இருக்கு.
6: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
7: This is Akashwani, the news read by Valsa Williams. Mangrol, the third anti-submarine warfare shallow water craft built by Cochin Shipyard Limited, CSL Kochi, was commissioned into the Indian Navy at the Naval Dockyard, Mumbai, this morning. Named after Mangrol, a coastal town and prominent fishing harbour in Gujarat's Junagadh district, the ship carries forward the legacy of the erstwhile INS Mangrol M85, a minesweeper that served the Indian Navy until the 7th of April 2004. The naming of the ship continues the Navy's tradition of preserving the legacy of its former warships. Built with over 80% indigenous content, Mangrol reflects India's growing capabilities in warship design, construction and integration of advanced weapons and sensors. Constructed by CSL under the government's Make in India and Atmanirbhar Bharat initiatives, the ship marks another important step towards self-reliance in defence shipbuilding. Chief Justice of India, Justice Surya Kant, has said the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant whatever relief is due under the law. Addressing the 33rd Foundation Day of the NHRC in New Delhi, Justice Surya Kant said, the Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice.
8: Our constitution has made expensive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice. If the constitution is the promise, the commission is one of its keepers. It listens to those who cannot easily speak, and it can act on its own without waiting to be asked.
7: Responding to the India Bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night, explaining why he was unable to meet them. The coal stocks at domestic coal-based power plants have remained stable above 18 million tons.

0: எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மின்நேரம் சிநேகிதே நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்றது முழுக்க முழுக்க பெண்களுக்காக, பெண்கள் சார்ந்த, பெண்கள் பயன்பெற ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய சிநேகிதே நிகழ்ச்சி அமைய போது. இந்த நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாரும், அதாவது பெண்கள் எல்லாரும், நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிப்ஸா இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதன் மேலும் நம்ம வந்து நம்ம கூட வச்சுக்காம இது நாலு பேருக்கிட்ட சொல்றப்போ அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா 9344910018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உள்ளூர் நேயர்கள் கால் பண்ணலாம். 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வெளியூர் நேயர்களும், 83001918 அப்படின்ற இந்த எண்ணிற்கு புதிய நேயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அதே மாதிரி நிகழ்ச்சியில இணையறதுக்கு முன்னாடி நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்புற நேர்கள் 83001918 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்கள் இல்லை நீங்க சொல்ல விரும்பும் அந்த செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக கூட அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அந்த முதல் சிநேகிதி யாரு, எங்கிருந்து அப்படின்றத பாத்திரலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகாதாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும் மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: ஓகே மகா, சொல்லுங்க, இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: சேனக்கிழங்கு கூட்டு மேடம்.
0: ஓகே, எப்படி செய்யலாம்?
1: அதாவது மேடம், சேனக்கிழங்கு நல்ல கொஞ்சம் பழைய கிழங்கா இருக்கணும், சிகப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும், பாலக்காட்டு சேனைன்னு சொல்லுவாங்க, அது டேஸ்டா இருக்கும். அதை பார்த்து வாங்கணும், பழசா வாங்கணும். வாங்கிட்டு நல்லா அந்த துணித வைக்கிறதுக்கு எப்படி ப்ரெஷ் இருக்கும், அந்த மாதிரி காய்கறி எல்லாம் சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சிருக்கேன், மண்ணா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு தேய்ச்சி அந்த ப்ரஷ்ல போட்டு தேய்ச்சோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும், நல்லா சுத்தமா கலந்து. ஏன்னா மண்ணோட அர்த்தம்னா அந்த கூட்டுலயே மண் வந்துடும், அதனால அதை நல்லா சுத்தமா கழுவிடும். நாலு தடவை மூணு தடவை நல்லா சுத்தமா கழுவிட்டு அறுத்துட்டு நல்லா சதுர சதுரமா மெல்லிசா அறுக்கணும். மெல்லிசா அறுத்துட்டு அந்த புளியந்தலை இருக்கு இல்லைங்களா, புளியந்தலை,
0: புளியந்தலைன்னா அந்த இலை சொல்றீங்களா, புளி இலை,
1: புளிய இலை, இலைகள் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் பறிச்சுட்டு வரணும். பறிச்சு வந்து அதை நல்லா பூச்சி விழுவு இருக்கான அதை பார்த்துட்டு அதை முதல்ல சுத்தம் பண்ணி அதை கழுவிட்டு இந்த அதை அதை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த சேனக்கிழங்கு அரிசி சிலை சிலைசா அரிசி வச்சிருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும். அரை வேக்காடு வேக வச்சுட்டு அப்புறம் அந்த தலையை எடுத்துட்டு இந்த பொரியல் இந்த காயை மட்டும் எடுத்து தனியா பிரிச்சு எடுத்துடணும், தண்ணி வேஸ்ட் கீழே ஊத்திடலாம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த இது தட்டப்பருப்புன்னு சொல்லுவாங்க, தட்டப்பருப்பு அதை ஒரு லேசா வறுத்துட்டு, ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசா வறுத்துட்டு அதை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அரை வேக்காடு வேக வச்சா போதும். அப்புறம் காஞ்சி மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, எல்லாம் எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு அப்புறம் கிராம்பு இந்த சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மிளகு இருந்தா போதும். அதே தனியா நல்லா வறுத்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் இது இந்த இந்த மிளகாய், பச்சை மிளகாய், வர மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு இரும்பு வடசட்டியில எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த அரைச்சி வச்சிருக்கிற இல்லைங்களா மசால், அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டோம்னா அந்த ஒரு பச்சை வாசம் சீக்கிரமா இதாயிக்கும், பச்சை வாசம் இல்லாம. வதக்கிட்டு அப்புறம் இந்த சேனக்கிழங்கையும் போட்டு வதக்கணும், இந்த தட்டப்பயிரை அரைச்சி வச்சிருக்கணும் அதையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்ச நேரம், ஏன்னா அரை வேக்காடு தானே வெந்திருக்கணும், கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சு தேங்காய் முதல்ல அரைச்சி வச்சுக்கணும், தேங்காய் அரைச்சி வச்சிடணும். அப்புறம் இது நல்லா இது வெந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாய, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், இது கூடவே ஒரு ரெண்டு மிளகாய் ரெண்டா மட்டும் அறுத்து போட்டுடணும், அது போட்டு வதக்கிக்கணும், கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு அப்புறம் வந்து இந்த தக்காளி பழம் இருக்குங்களா, அதை பொடிச்சு பொடிச்சு பொடிச்சா இருந்து சின்னதா அறியணும், குட்டி குட்டி குட்டி இந்த நிபுணர் சமையல்களின் அறிவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அறியணும். அரிஞ்சு அதை திக்கி அதுல போட்டுறணும், அந்த அந்த கலவையில போட்டுறணும். போட்டு அது வாட்டுக்கு அதையும் போட்டு பரட்டிட்டு இருக்கணும். பரட்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டீங்கன்னா இது முக்கால் வேக்காடு இப்ப வெந்திருக்கும், வெந்திருக்குங்களா. அப்புறம் வந்துட்டு இந்த பட்டை சோம்பு, இந்த பட்டை இது பட்டை பெருஞ்சீரகம் ஜீரகம், பட்டை வேண்டாம், பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்க, அந்த பொடியும் தீக்கி இதுல போடணும். போட்டுட்டு நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிக்கோங்க. கிளறிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து தேங்காய் அரைச்சி வச்சத அதை வந்து மொத அப்புறம் இன்னொரு எண்ணெய் சட்டியில அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த மிதிச்சு பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு பொறி விடணும். பொறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும், பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். பூண்டு அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு வேணும் இது இஞ்சி வாசம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுருங்க. பூண்டும் வேணும் வாசம் வேணும்னா அதையும் நசுக்கி போட்டுருங்க, அரைச்செல்லாம் போட வேண்டாம், நசுக்கி போட்டாலே போதும் வாசம் கம்முன்னு வரும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்காங்க. வதக்கிட்டு இதுல தூக்கி இந்த கலவை வெந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கலவையில கொட்டிடுங்க. கொட்டிட்டு ரெண்டு பேர்த்து பட்டிட்டு அப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். அப்ப இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கு இல்லைங்களா, அதை கடைசியாக ஊத்தணும். ஊத்தி ஊத்தி சும்மா எல்லா ஒரே ஒரு பெரட்டு, ஏன்னா ரொம்ப பெரட்டுனே கடுத்து போயிடும், தேங்காய் கடுத்து போயிடும், பச்சை வாசம் இல்லாம போயிடும். இந்த பல பச்சை வாசமா இருந்தாதான் நல்லா இருக்கும். தேங்காயை ஊத்தி இறக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஐயோ சாப்பிடறதுக்கு சாப்பாட்டுல ஒரு சாப்பிடலாம், பூரிக்கு தொட்டு சாப்பிடலாம், அப்புறம் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், எதுக்கு வேணாலும் தொட்டுங்களா, சூப்பரா இருக்கு. ஏன்னா தக்காளி புளிப்புக்கு தக்காளி காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா
0: அறுசுவை உணவு மாதிரி, ஒரு அறுசுவை கூட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா,
1: டேஸ்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும்.
0: சரி ஓகே, நம்ம கெஸ்ட் யாராவது வராங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி எல்லாம் சமைக்கலாம் இல்லைங்களா.

0: ஆமாங்க ஆமாங்க, இது வந்து கூட்டு மாதிரி வேணுங்கிறதுக்காக. நம்மளுக்கு எனக்கு கூட்டு மாதிரி வேண்டாம் அப்படின்னா எண்ணெயிலேயே வறுக்க எடுத்துட்டோம்னா அது ஒரு அது வறுவல், அது அப்பா சுமா இருக்காது.
1: நீங்க சொல்லும் போதே நம்மளுக்கு
0: பெரும்பாலும் வருவிலே சேதான் குழந்தைங்க விரும்புவாங்க. ஆனா நாங்க நல்ல நியூஸ் போட்டதுனால எங்களுக்கு எந்த கெடுதல் வர்றது இல்ல,
1: வருவலே செய்யறது. ஓகே, இப்ப ஒரு சின்ன டவுட் இருக்கு இதுல, கேக்கலாங்களா? ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்னன்னா புளியின் தலை வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லீங்களா? இப்ப நம்ம ஊர் சைட்ல எல்லாம் அது வந்து கிடைக்காது எங்களுக்கு. இங்க ஊட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா புளியன் தலை சேனக்கிழங்கு கிடைக்கும், ஆனா இப்ப புளியன் தலை வந்து கிடைக்காது. அதுக்கு
0: பதிலா
1: ஆமா அந்த இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு புளிய மரம் எல்லாம் இங்க இருக்காது பாருங்க, அதனால அதுக்கு பதிலா புளி யூஸ் பண்ணிக்கலாங்களா?
0: புளி யூஸ் பண்ணலாங்க, புளியின் தலை புளியெல்லாம் கொஞ்சம் புளிக்கு சேர்ந்து போயிடும்.
1: புளியந்தலையில இப்படி ஒரு யூஸ் இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது.
0: அப்புறம் இந்த இது மொச்ச பச்சை மொச்ச எல்லாம் அவிக்கிறோம், அவிக்கிறோம் அதெல்லாம் வெறுவேண்டா பச்சை மச்சை அவிக்கும் போது இந்த தும்பை இலைய போட்டு அவிப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் அது எடுத்துருங்களாமா.
1: ஓஹோ,
0: ஒவ்வொன்றுக்கும் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குதுங்க. சில பேர் கருணக்கிழங்கெல்லாம் போட்டு அவிக்கும் போது சாம்பல் போட்டு அவிப்பாங்க, அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் கழுவும். நானா மறுபடியும் கழுவிட்டு மண் இல்லாம சாம்பல் இல்லாம அந்த கிழங்க தோலை உரிச்சிட்டு செய்யணும். ஆனா அரிப்பே இருக்காது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்குமா.
1: பரவாயில்ல, இதை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். மிக்க நன்றி.
0: நன்றி மேடம்.
1: ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா சமையல் குறிப்புகளும் சேர்ந்து ஒரு சூப்பரான ரெசிபியை சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.1 கேட்டுடன்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ரமேஷ் விநாயகம் ஸ்ரீவர்தினி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்துல இருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:26 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்து இருக்கும் அடுத்த சிநேகிதியை யாரெங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க யாரெங்கிறது?
1: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சசிகலா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன்.
0: ஓகே, இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: தோசை சொல்றேங்க. ஒரு கப்பு அரிசி, இல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துட்டு அதுல ஒரு கா இது வந்து உளுந்து எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். அதனால ஊர்னதுக்கு அப்புறம் அரைக்கும் போது மிக்சிலயே அரைச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் தானே போட்டுரும். அளவா மிக்சிலயே போட்டோம்னா அதுல வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், வரமிளகா 3, கருவேப்பிலை, இஞ்சி 2, தக்காளி போட்டு நல்லா ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொர கொரன்னு அரைச்சுக்கணும். அரைச்சு இது புளிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம சீக்கிரமா ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணணும், அதுக்காக நான் இப்ப சொல்றது. அப்பவே தோசைகள் நல்லா காஞ்ச உடனே தோசைய ஊத்திக்கலாம்.
0: ஓ, இன்ஸ்டன்ட்டா ஊத்திக்கலாம். அந்த புளிக்க வைக்கிறது, ஓவர் நைட் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.
1: அதெல்லாம் வேண்டியது இல்ல.
0: ஓகே ஓகே. காலையில
1: தனியா நாம சட்னி செய்ய வேண்டியது இல்ல. ஏன்னா நாம அதுலயே வந்து உப்பு போட்டுறோம், அப்புறம் வரமிளகா போடுறோம், சீரகம் மனத்துக்காக கருவேப்பிலை எல்லாமே போட்டுறோம்ல. அதனால இது தக்காளி போட்டு அரைக்கும் போது ரெட் கலர்ல வரும் தோசை.
0: ஓகே,
1: இப்ப அதை திருப்பி போட மூடி வச்சு நம்ம சுட்டோம்னா திருப்பி போட வேண்டியது இல்ல. மூடி வைக்காம சுட்டோம்னா

0: சாப்பிடுறது மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா அப்படியே அடுத்தடுத்து சுடலாம் சாப்பிட்டுக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர், ஓகே. அதாவது உளுந்து மட்டும் இல்ல, உளுந்து கூட அரிசியும் போடணுங்களா?
0: ஆமா, ஒரு கிளாஸ் அரிசி, கால் கிளாஸ்
1: உளுந்து,
0: ரெண்டையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில வந்து உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பில, தக்காளி,
1: ஓகே, அருமை அருமை. கண்டிப்பா இது வந்து பிஸியா இருக்கிற வேலைக்கு போற பெண்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச், நன்றி. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா சமையல் டிப் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றது அப்படின்ற அழகான டிப் கொடுத்த அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: அமர்கலம் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். சிநேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:34 ஆயிடுச்சு. இணைந்து இருக்கும் அடுத்த சிநேகிதி யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: உழப்புல இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: அம்மா மங்களம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா. நிலையத்துல எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். சரி சொல்லுங்க, இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க?
1: ஒரு டிப்ஸ் சொன்னேன், உங்களோட சண்டை போடுறதுக்கு.
0: சண்டை போடுறதுக்கு? ஓகே,
1: அதான் டிப்ஸ். அதாவது வந்து இந்த உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்த நல்ல வறுத்து எடுத்துட்டு சும்மா அப்படியே ரொம்ப நைஸா அரைக்காம ஒரு மாதிரி கரகரன்னு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு முட்டை நமக்கு எந்த குடும்பத்துல விருந்தாளியெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு அர்ஜென்டா கறி குழம்பு வைக்கணும்னா அதுக்கு உளுந்த வருது எடுத்து இந்த முட்டை ஒரு அஞ்சு முட்டைனா அஞ்சு முட்டையை நல்லா பெரிய ஜார்ல ரெண்டு ரெண்டு முட்டையா போட்டு ஊட்டி அப்படியே அந்த மிக்சில குடிச்சோம்னா அப்படியே அடிச்சிடும். நம்ம கைய ஒட்டி அடிச்சுட்டு உட்காந்துருக்க
0: வேண்டாம்.
1: இந்த வறுத்து பொடி பண்ண உளுந்துல ஊத்திடணும். ஊத்தி உப்ப எல்லாம் போட்டு இந்த நெத்திலி இருக்கு இல்லையா, அத நல்லா சுடுதண்ணி ஊத்தி நல்லா மண் இல்லாம கழுவி எடுத்து அதையும் அப்படியே தண்ணியை வடிகட்டி வறுத்துறணும். வறுத்து அத ஒரு இது இந்த இஞ்சி புண்ணெல்லாம் இடிக்கிறல்ல உரல அதுல போட்டு இடிச்சிடணும். இடிச்சுட்டு அந்த அந்த முட்டையும் உளுந்தும் போட்டுக்கொள்ள அதுல இதையும் போட்டுறணும். போட்டு நல்லா அப்படியே பெச ரொம்ப தண்ணி விடாம கரெக்டா பதத்துல பிசைஞ்சு எடுத்து தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு நல்லா அப்படியே தட்டி சப்பாத்தி மாதிரி அது தடியாவே இருக்கணும். ரொம்ப நைஸா எல்லாம் தேய்க்க கூடாது. அப்படியே எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அப்படியே நமக்கு எந்த டிசைன்ல வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஒன்னோ ரெண்டோ வெட்டி போட்டு நல்லா வணக்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வணக்கிடணும். வச்சு தேங்காய் பால் எடுத்து ஊத்தி, ஏன்னா இது வந்து தேங்காய் அரைச்சு போட்டோம்னா கரகரன்னு ஒரு மாதிரி இருக்கும். இது அந்த வெட்டி வச்சிருக்கல அந்த முட்டை கேக்கு அதையும் எடுத்து அந்த குழம்பு கொதிச்சு வரும்போது இதையும் அந்த அதுல போட்டுருவோம். போட்டு கொதிச்சு வச்சு அர்ஜென்ட் குழம்பு யாரும் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கடையெல்லாம் தூரம் இருக்கும், போக முடியாது, கையில காசு இருந்தாலும் இருக்கும் இல்லனாலும் இல்ல
0: கண்டிப்பா.
1: அப்ப அந்த அர்ஜென்ட்க்கு இது கொஞ்சம் உதவி செய்யணும்.
0: முட்டை இருந்தா நம்ம அழகா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைங்களா?
1: டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலாம்.
0: சூப்பர்மா, சூப்பர்
1: இருக்கும். அதே மாதிரி கடலை பருப்பை ஊற வச்சு நல்லா ஊறணும், நல்லாவே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கேரட்டு பீன்ஸ் இந்த மூணையும் போட்டு இந்த பருப்பையும் தண்ணி வடிகட்டி நல்லா எண்ணெயில வணக்கணும்.
0: ஓகேவா? சரி, நம்ம வந்து கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அருமையான ஒரு டிப் வந்து நீங்க சொல்ல வந்தீங்க. மீண்டும் அதை வந்து நாளைய சிநேகிதிய நிகழ்ச்சியில நீங்க வந்து சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும். இன்றைக்கு நீங்க சொன்னதும் கூட வந்து பாத்தீங்கன்னா நேர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில அருமையான பாடல்களோட சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில கால் பண்ணி அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்த உதவிய எல்லா சிநேகிதிகளுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ.
1: ஆமாங்க, இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பிரதை கேளுங்கள்.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவக் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கு

0: அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2 இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 காலை 9 முதல் மாலை 5 வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 அக்டோபர் 31 தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21வது நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை

0: ரஷ்யா மீது கடந்த 2022 அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 300,000 டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நம் நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயத்திற்கு நிகராக ஏன் சில நேரங்களில் விவசாயத்தை விடவும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை தாங்கி பிடிக்கும் ஒரு முக்கிய தூண்தான் கால்நடை வளர்ப்பு. ஆனால் இந்த துறையில் உற்பத்தியாகும் பால் இறைச்சி போன்றவை சரியான முறையில் பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றவும் நமக்கு நவீன உள்கட்டமைப்பு மிக மிக தேவையாக இருக்கிறது. இதை தீர்ப்பதற்காக இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு மகத்தான திட்டம்தான் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டம். சுருக்கமாக சொன்னால், இது நம் நாட்டின் கால்நடை துறையை அடுத்த கட்ட நவீன யுகத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு மாபெரும் திட்டம். இந்த திட்டம் வெறும் காகித திட்டம் அல்ல. ஆரம்பத்தில் 15,000 கோடி ரூபாய் நிதியுடன் தொடங்கப்பட்டு தற்போது சுமார் 29,610 கோடி ரூபாய் வரை விரிவுபடுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கங்கள் 3. 1. பால் மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் திறனை அதிகரிப்பது. 2. விவசாயிகளுக்கு தங்களின் தயாரிப்புகளுக்கு சரியான மற்றும் கூடுதல் விலை கிடைக்க செய்வது. 3. உள்நாட்டு நுகர்வோருக்கு தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதோடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிப்பது. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் நிதி உதவி பெற முடியும்? 1. தனிநபர் தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் பின்வரும் தொழில்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். 1. நவீன பால் பண்ணைகள் அமைத்தல், பால் பதப்படுத்தும் நிலையங்கள், சீஸ் பன்னீர் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பு ஆலைகள், இறைச்சி பதப்படுத்தும் நிலையங்கள், கால்நடைகளுக்கான தரமான தீவன உற்பத்தி ஆலைகள் மற்றும் கால்நடை நோய் தடுப்பூசி தயாரிக்கும் உள்கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு நவீன திட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அவை 90% வரை வங்கிக் கடன். நீங்கள் தொடங்க போகும் திட்டத்தின் மொத்த மதிப்பில் 90% வரை வங்கிகள் மூலம் கடனாக பெற முடியும். நீங்கள் 10% முதல் 15% வரை முதலீடு செய்தால் போதுமானது. நீங்கள் வாங்கும் கடனுக்கான வட்டியில் 3% வட்டி மானியத்தை மத்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதனால் வட்டி சுமை பெருமளவு குறைகிறது. இந்த கடனை திருப்பி செலுத்த 8 ஆண்டுகள் வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதில் முதல் 2 ஆண்டுகள் வரை அசல் தொகையை திரும்பி செலுத்த தேவையில்லை. கிரெடிட் கேரண்டி வசதி இருப்பதால் சிறு குறு தொழில்களுக்கு பெருமளவு பிணை சொத்துக்கள் இல்லாமலேயே கடன் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உழவின் ஒரு பகுதியான கால்நடை வளர்ப்பை ஒரு நவீன தொழிலாக மாற்றும் அரிய வாய்ப்பை இந்த திட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. மத்திய அரசின் உத்யாமி மித்ரா இணையதளம் வாயிலாக ஆன்லைனிலேயே மிக வெளிப்படையாக விண்ணப்பிக்கலாம். கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நம் நாட்டு கால்நடை துறையை உலக தரத்திற்கு உயர்த்தவும் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

0: Complaints identify systemic failures and ensure that concerns which may otherwise remain invisible receive institutional attention.
1: Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav has emphasized the vision of Viksit Bharat at 2047, which must integrate economic development with ecological security. Addressing the participants of the mid-career training of the Indian Forest Service in New Delhi today, he acknowledged IFS officers' contribution to safeguarding India's forests, wildlife and ecological heritage. The minister highlighted India's progress in wildlife conservation, increase in forest and tree cover, carbon sequestration, wetland conservation and landscape restoration through citizen engagement initiatives. Saudi Arabia's King Khalid International Airport in Riyadh was targeted by another attack yesterday, with the General Authority of Civil Aviation reporting that injuries and damage assessments were underway. The latest incident comes just a day after Saturday's attack on the airport, one of the deadliest in Saudi Arabia in almost a decade. Earlier, the Saudi-led coalition had said air defences had intercepted and destroyed a cruise missile near King Khalid International Airport. The India Meteorological Department has forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Benchmark domestic equity indices were trading over 0.5% lower in afternoon session today. The Sensex shed 506 points to 71,967, while the Nifty dropped 128 points to 22,393 when reports last came in. On the sectoral front, PSU banks, telecommunication and FMCG were dragging the most. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:10. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். சரியா 10 மணிக்கு நேர்கள் 1:10 நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். இசை பாடல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த மொழியாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு பிடித்த ராகம், நம்மளுக்கு பிடித்த டியூன், நம்மளுக்கு பிடித்த குரலாக இருந்தால் அது எந்த மொழியாக இருந்தாலும் கேட்க பிடிக்கும் இல்லைங்களா. நமக்கு அந்த மொழி புரியுதோ இல்லையோ, இருந்தாலும் அந்த ஃபீல், அதுதான் நமக்கு முக்கியம். பாடல் கொடுக்கக்கூடிய உணர்வுகளோடு சேர்ந்து இன்றைய ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழி பாடல்களோட வண்ண வண்ண பூக்கள் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

குமார் சனு, அலக்யா யக்னி, உதித் நாராயணன் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் காட்ஸ் அப்படின்ற ஹிந்தி மொழி திரைப்பட பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்வது மலையாளம் மொழி திரைப்பட பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் சித்ரா விஜய் யேசுதாஸ் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கதமா திரைப்படத்துல இருந்து கேட்டோம். சில பாடல்கள் இப்படிதான் இல்லைங்களா, நம்ம என்னதான் என்ன சோகமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் இந்த மாதிரியான குரல்கள் மற்றும் ராகம் கேட்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் வந்து பிறக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடலாக இருந்தது. நிகழ்ச்சியில் தொடர்வது தெலுங்கு மொழி பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் வண்ண வண்ண பூக்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:25 ஆயிடுச்சு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். கன்னட மொழி திரைப்பட பாடலாக அது அமைந்தது. நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 1:30 நிமிடம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

சோனு நிகம் அனுராதா பத்வால் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கோன் ஹே சோ சப்னா மேனி ஆயா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: காகுல் தையல் கோழி போரு திரைப்படத்திலிருந்து வைக்கம் விஜயலட்சுமி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:39 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
3: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
4: எதுக்கு இத்தனை எப்படி
3: இல்ல எப்படிப்பா
4: அப்படி இப்போ
2: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்க.
5: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
5: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
3: பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
6: వాడికి నా మీద ప్రేమే లేదు. హీ డజంట్ లవ్ మీ, యు నో.
7: నో, హీ లవ్స్ యు. హీ లవ్స్ యు సో మచ్.
6: అవునా? ఎంత?
7: ఎంత అంటే, ఆ మొదటిసారి నువ్వు నన్ను చూసినప్పుడు కలిగినట్టి కోపమంతా, మొదటిసారి నేను మాట్లాడినప్పుడు పెరిగినట్టి ద్వేషమంతా, మొదటిసారి నీకు ముద్దు పెట్టినప్పుడు జరిగినట్టి దోషమంతా, చివరిసారి నీకు నిజం చెప్పినప్పుడు తీరినట్టి భారమంతా.
6: ఓ, ఇంకా?

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மாண்பு, மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு, மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கேற்ப June 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோக கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல்நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோகக்கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோகக்கலை குறித்து திருச்சியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும், வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
3: இப்போ வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ, டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டாரு.

0: வச்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பை கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர்
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டறளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரைக்கானம்.

0: reportedly arrested 59 PTI workers in Swabi and 6 in Khyber district. The Intermeteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Kerala and Mahe during the next 2 days. And now before we end the bulletin, the headlines once again. Indian Navy commissions anti-submarine warship INS Mangrol to counter threats in coastal and shallow waters. Chief Justice of India Justice Suryakant says Supreme Court doors open to every Indian citizen. Delhi police beefs up security in Delhi ahead of opposition protest march to Supreme Court. Entry and exit gates at 6 Delhi metro stations closed till 4 p.m. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues for protests and demonstrations. And IMD forecasts thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. And with that we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
5: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலைக்காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்க இன மக்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேரம் 2:30.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: பூவையர் உலகம்.

0: பெண் என்பவள் அன்பின் அடையாளம் மட்டுமல்ல, ஆற்றலின் உருவம். குடும்பத்தின் ஆணிவேர் மட்டுமல்ல, சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளமும் அவளே. பெண்கள் தங்களை உணரவும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் வழிகாட்டும் இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் முதன்மை மனநல மருத்துவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள். அவரது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்க ஆவலுடன் காத்திருப்போம். நேர்களே, உங்கள் அன்பான ஆதரவோடு இதோ உங்கள் மனதை கவரும் பூவையர் உலகம் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. வணக்கம் டாக்டர், இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றிய அறிமுகம், அண்டு ஒரு பெண்ணாக உங்கள் பயணம், நீங்கள் உங்கள் பயணத்தில் பெருமைப்பட்ட தருணம் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க.
1: வணக்கம், நான் டாக்டர் உஷா நந்தினி, மனநல மருத்துவர், கிருஷ் ஹாஸ்பிட்டல்ஸ், தஞ்சாவூர் மற்றும் பட்டுக்கோட்டை. ஒரு பெண்ணா என்னோட பயணத்தை பத்தி கேட்டீங்கன்னா, எல்லா பெண்களையும் போல அது ஒரு தட்டு தடுமாறிய பயணம் தான். ஆனா நான் வாழ்க்கையில ரொம்ப பிளெஸ்ட். எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுனால நிறைய இடங்கள்ல என்னோட அந்த ஒரு முயற்சி அப்படின்றதே போதுமானதா இருந்தது. ரொம்ப பெருமைப்பட்ட தருணம் அப்படின்றத நான் எப்போவுமே பெஸ்ட் இஸ் யெட் டு கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கோல்டு மெடல் MBBSல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MMC KMC எல்லாத்தையும் தாண்டி நான் தான் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன். அந்த ஒரு கோல்டு மெடல் வாங்கின தருணம் ரொம்ப பெருமைக்குரியதாக இருந்தது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து MD அண்ட் DNB சைக்கியாட்ரி கம்ப்ளீட் பண்ணது, டெலிவரி அந்த டைம்லையுமே வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் சைக்கியாட்ரிஸ்டாக, ஒரு விமன் சைக்கியாட்ரிஸ்டா இண்டிவிஜுவலா ஒரு கிளினிக் நடத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். அதை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். மித்தபடி நான் சொல்ற மாதிரிதான், பெஸ்ட் இஸ் யெட் டு கம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பா தன்னம்பிக்கையோடு காத்திருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை நமக்கு கிடைக்க செய்யும். தொடர்ந்து பெண்களோட உடல் நலத்தை போலவே மனநலமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூக்களை போன்றே பெண்களோட மனமும் ரொம்ப மென்மையானது. ஸோ அந்த பெண்களுடைய மனநலம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், மனநலம் அப்படின்னா என்ன, இதை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க டாக்டர்.
1: மனநலம் அப்படின்றது வந்து சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நடக்கிற சவால்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் அதை எதிர்கொண்டு மீண்டு வர்ற மனப்பக்குவமும், ரெசீலியன்ஸ் அப்படின்றதும் கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்றதும் மனநலத்தை பேணி காக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன்னா மட்டும் என்னோட மனநலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நிம்மதியில் ஒரு குண்டு போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியுதா அப்படின்றது தான் ஒரு நல்ல மனநலத்துக்கான அறிகுறி. அது எல்லாருக்குமே நம்ம வளர்த்துக்க கூடிய ஒரு ஸ்கில் தான். பெண்களின் மனநலம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, வி கேனாட் போர் ஃப்ரம் அன் எம்டி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த காலத்திலையுமே பெண்கள் தான் ஒரு குடும்பத்தோட ஒரு முக்கிய அம்சமாக இருக்காங்க. அவங்களோட கணவனாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா, எல்லாருமே வந்து அந்த பெண்களோட ஒரு அரவணைப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும், ஈவெந்தோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும், ஈவெந்தோ கணவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஈடுபட்டாலும், அந்த ஒரு அந்த பொண்ணோட முகம் மாறிடுச்சுன்னா அப்படின்னா அந்த எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து

0: ஒரு நாள் சரியில்லாமே இருக்கும். அப்போ அவங்கள அவங்க பாத்துக்கிறது, அவங்கள பாத்துக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம், அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களோட உடல் வாகே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்டையர் லைஃப் ஸ்பேன்ல நிறைய க்ரூஷியல் பீரியட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வளர்ச்சியில வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறது, பியூபர்ட்டின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்குறது, அதுக்கப்புறம் மெனோபாஸ், இது மாதிரி நிறைய க்ரூஷியலான பீரியட்ஸில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் உள்ளே வர்றதுனால அவங்களோட மனநலத்தை இந்த ஹார்மோனல் சேஞ்சஸே நிறைய இடங்களில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பெண்கள் மனநலத்தை நம்ம தனியாக தெரிஞ்சுக்கிறதும் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்.
1: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு அடிக்கடி மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்றாட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான மன அழுத்தங்கள் என்னென்ன, இதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற மன அழுத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எல்லாத்தையும் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம்னா எல்லாமே ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாவே நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல வெளியில போனா என்ன, வீட்டில் பிள்ளைய பார்த்துக்காம வெளியில வேலைக்கு போறா அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்லை வேலையில போய் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல குழந்தைக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு லீவ் போடும்போதோ, இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு முடியலன்னு லீவ் போடும்போதோ நீ சரியான வேலைக்கு தகுதி இல்லாதவள் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் ஆகட்டும், இல்லை பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஆண்களோட பார்வை, வெளியில போகும்போது அந்த ஆண்களோட பார்வையே ரொம்ப தப்பான பார்வையை அதையும் தாங்கி தாண்டி வர வேண்டியது, கண்டும் காணாம போக வேண்டியது, இது ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. வெளியில போனா லைவ் லொகேஷன் ஷேர் பண்றது என்ன, நான் போயிட்டேன் வந்துட்டேன் ரீச் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் போடணும் அப்படின்றது அவங்களோட தற்காப்புக்கும் பாதுகாப்புக்கும் தேவையானது அப்படின்றதுனாலயே வந்து அதுவே ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு விஷயம் அப்படிதானே. எல்லா டைமும் நம்ம வந்து எங்க இருக்கோம் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது நமக்கே முக்கியமான விஷயமா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ்ன்றது பறிக்கப்படுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கலாம். அதை தாண்டி வரத்துக்கான ஸ்கில்ஸையும் அதை தாண்டி வரத்துக்கான சமூகத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஸோ மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கையிலையும் அவங்களோட தன்னம்பிக்கையையும் சார்ந்ததாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் இந்த மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் பெற்று பெண்களாகிய நாம் அந்த மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முயற்சி செய்வோம். குடும்ப பொறுப்புகளையும் வேலை பளுவையும் சமாளிக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்து நீங்க எப்படி உங்களுடைய பொறுப்புகளை சரியா கையாளுறீங்க, ஸோ இந்த மாதிரி கையாள்வதற்கு பெண்கள் என்ன செய்யலாம் இரண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க டாக்டர்.
0: ஒர்க் லைஃப் பேலன்ஸ், குடும்ப பொறுப்பையும் வேலை பளுவையும் சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கில்லு. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபீமேல் ஆண்டர்பிரனர்ஸ் லைக் இந்திரா நூயி, இவங்களோட புக்ஸ்லலாம் நான் படித்தது, நிறைய பேர் ஃபீமேல் மீடியா பீப்புள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டது, அது ரொம்ப உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு உனக்கு கிடையாது, நீங்கள் அவங்களால பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சமாளிக்கலாம். வி ஜகிள் திங்ஸ், ஒரு நேரம் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கும், இன்னொரு நேரம் இன்னொரு விஷயம் முக்கியமா இருக்கும். அந்த நேரம் எந்த விஷயம் முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம மனசு ஒத்துழைக்கணும். நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப், பர்ஃபெக்ட் மதர், அண்ட் அ பர்ஃபெக்ட் ஆண்டர்பிரனர், அண்ட் அ பர்ஃபெக்ட் எம்ப்ளாயி அப்படின்லாம் இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் நம்ம குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னா வேலையில ஏதோ ஒரு வேலையை நம்மளால தள்ளி போட்டுட்டு குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அதை பண்றது. ஒரு நேரம் குழந்தை கூப்பிட்டாலும் வேலையில ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லி அதை விட்டுட்டு வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இது மாதிரி ஜகிள் பண்றதை நம்ம கத்துக்கணும். கத்துக்கிறதுலயும் கில்ட் இல்லாம பண்ணணும் அப்படின்றதே நம்ம மனநலத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: பெண்ணின் வெற்றி அவளுக்கு மட்டுமல்ல, அவளை சுற்றியுள்ள உலகத்திற்கும் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியது அப்படின்ற ஒரு உண்மை நிகழ்வை தான் நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறது பெண்களுக்கு ஒன்றும் புதியது அல்ல, அதை கண்டிப்பா வெற்றிகரமா நம்மளாலையும் செய்ய முடியும். அதையும் தாண்டி மனநல பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஸோ அந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெண்கள் யாருடைய உதவியை நாடலாம், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: மனநல பிரச்சனை ஏற்படும் போது பெண்கள் யாருடைய உதவியை நாடலாம் அப்படின்னா, என்னோட ஆன்சர் மனநல மருத்துவரோட உதவியை நாடலாம் அப்படின்றதா தான் இருக்கும். ஆனா பெண்களுக்கு இன்னுமே தனியா போய் ஒரு டாக்டரை பாக்குறதுக்குரிய சுதந்திரம் இருக்கானா, நிறைய பகுதிகளில் இல்லை. அப்ப அவங்க கணவன் கிட்டையும் அவங்க

0: வீட்டு பெரியவங்க கிட்டையும் இல்ல சில நேரம் அவங்க பிள்ளைங்க கிட்டையும் அது உதவி நாட வேண்டிய நிலையில இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, உனக்கு வேற வேலையே இல்ல, எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமா இல்லையா, நீ என்ன உனக்கு என்னப்பா ஜாலியா தானே இருக்க, நீ என்ன மன அழுத்தம்னு சொல்ற, இந்த மாதிரி வார்த்தைகள்ல ஏற்கனவே வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரியான விஷயங்களும் நிறைய இடங்கள்ல நடக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம முடிவா இல்ல எனக்கு சரியா இல்ல, எனக்கு இது இப்படியே போனா ரொம்ப மோசமா இருக்க மாதிரி இருக்குன்னு தெளிவா பேசுறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உணர்வுகளை ஷேர் பண்றதுக்கு நிறைய ஃப்ரீ ஹெல்ப்லைன்ஸும் உண்டு, அது மூலியமாவும் உங்களால வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இட் வில் ஹெல்ப் யூ ரீச் அவுட் ஃபார் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்.
1: மனதளவுல பெண்கள் சில சமயங்கள்ல பாதிக்கப்படும் பொழுது குடும்பத்தினர் அவர்களின் மனநலத்தை பாதுகாக்க எப்படியெல்லாம் உதவ முடியும்?
0: பெண்களின் மனநலத்தை பாதுகாக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க புலம்புறாங்கன்னா உட்காந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்க மனசுல இருக்கும்போது எனக்கு ஒரு வலிக்குது இல்லை எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்கறது, புரியுது உன் கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு ஒரு எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அப்படியா உனக்கு கஷ்டமா இருக்கா நான் இதை பண்றேன், இல்லை உனக்கு கஷ்டமா இருக்கா நான் இதை வாங்கி தரேன், இது கஷ்டமா இருக்கா நான் இது சொல்யூஷன் யாராவது கேட்டாங்களா, அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாமையா இருக்கு. சொல்யூஷன் அப்படின்றத விட அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தட்டிக்கான லிசனிங் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: பூவை போன்ற மென்மையான அத்தகைய பெண்களுடைய குறைகளை கேட்பதற்கும் குடும்பத்தினர் கண்டிப்பா அதற்கு சொல்யூஷன் கொடுக்கலனாலும் அந்த ஆலோசனையோடு அன்போடு கரிசனையோடு கேட்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை பாதி அளவுக்கு குறைஞ்சு போயிடும். ஸோ கண்டிப்பா குடும்பத்தினர் அவங்களுடைய மனநலத்துல அக்கறை எடுத்துக்கிறது அப்படிங்கறத பாதி அளவு அவங்களுடைய மனப்பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். கண்டிப்பா டாக்டர் சொன்னதுலேருந்து இது நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து டாக்டர் உங்ககிட்ட அடுத்த கேள்வி கூட நாங்கள் கேட்கலான் இருக்கோம். என்ன அப்படின்னா, பொதுவா இன்றைய இளம் பெண்கள் அதிக அளவு சமூக வலைத்தளங்கள் அதுல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த சமூக வலைத்தளங்கள் பெண்களின் மனநலத்துல எந்த விதமா தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு?
0: சமூக வலைதளங்கள் அப்படின்றது ஒரு மாடர்ன் என்ன சொல்றது, ஒரு இந்த ஒரு தெருவில் வந்து எல்லாரும் இவ அப்படி பண்றா அவ அப்படி பண்றா அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பாரிசன்ல இருந்து இது இன்னும் ஒரு மாடர்ன் வேர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதானா, கண்டிப்பா ஏற்படுத்துது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ரீ டைமை நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கணும், ஒரு ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்பவே நான் ஃப்ரீயா நான் ஃபோன் பார்க்கணும் அப்படின்றது தான் வருது. ஃப்ரீயா ஃபோனால என்ன பாக்குறோம்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இப்படிதான் பாக்குறோம். இதுல என்ன வருது கண்டென்ட்னு பார்த்தா, அவங்களோட புடவை நல்லா இருக்கு, இவங்களோட ஜுவல் நல்லா இருக்கு, இவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க, இவங்க இந்த இடத்துல ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து கம்பேர் பண்றது. நம்மளை அறியாமையே அது நடக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பா அவங்களோட மனநலம் அப்படின்றது அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அவங்கள விட கலரா இருக்காங்க, அவங்க அவங்கள விட ஒல்லியா இருக்காங்க, அவங்க அவங்கள விட அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ற ஆட்ஸ், நீங்க இதை போட்டா நீங்க வெள்ளையாயிடுவீங்க, இதை போட்டா உங்களுக்கு பரு போயிடும், இதை போட்டா உங்களுக்கு முடி நல்லா வளரும் இப்படின்னு நிறைய டார்கெட்டட் ஆட்ஸுக்கும் அவங்க வந்து பலியாகிறதுனால மனநலத்துல பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர், ஈட்டிங் டிஸார்டர்ஸ், மன அழுத்தம் இது எல்லாமே ரொம்ப காமனா சமூக வலைதளத்தினால மட்டுமே ஏற்படுது.
1: சோ ஆற்றல் மிக்க நம்ம பெண்கள் எல்லா துறைகளையும் சாதித்தவர்களுக்கு தான், ஆற்றல் மிக்க நமது பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்பது. ஸோ அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாஸில் அதிகமாக நம்மளை இன்வால்வ் பண்ணுறதும் இல்லாமல் அதில் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலும் பெண்களாகிய நமக்கு இருக்குது. அதை அறிந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும், பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் ஈஸியாக அதுக்குள்ளே நுழையாமல் தப்பிக்க முடியும். கலங்கிய நீரை போன்று எப்பொழுதும் குழப்பத்திலேயே இல்லாமல், தெளிந்த நீரை போன்று நம் தெளிந்த புத்தியோடு சிந்திக்க முயற்சி செய்வோம். என் இனிய தோழிகளை, நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பெண்களோட மனநலம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. டாக்டர் கிட்ட அடுத்த கேள்வியையும் முன்வைக்கலாம். தன்னம்பிக்கை என்னும் சிறகுகள் இருந்தால் எந்த பெண்ணாலும் உயரங்களை தொட முடியும். ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணிற்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலேருந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க டாக்டர்.
0: தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சில விஷயங்கள், அதாவது Change the things that you can change, accept the things that you can't அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடங்கள்ல பொருந்தும். இது வந்து ஒரு ஆல்கஹாலிக் அனானமஸ் அப்படின்ற குரூப்லோட பிரேயரோட கடைசி விஷயங்கள். மாறக்கூடிய விஷயங்களை, மாற்றக்கூடிய விஷயங்களை மாத்திக்க முயற்சி பண்றதும், மாற்ற முடியாத விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது, சில விஷயங்கள் நம்ம கேரக்டர்ல சில ஃபிளாஸே இருக்கும். நான் இப்படிதான் இருக்கேன், இந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் டக்குன்னு அழுதுருவேன், டக்குன்னு கோப்படுவேன் அப்படின்னு என்னோட கேரக்டர், என்னால மாத்திக்க முடியற விஷயங்கள்ல நான் மாத்திக்கிறேன், இல்லைன்னா அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைய வடிவமைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷனை அந்த நான் சில இமோஷனலாக இருக்கும்போது எடுத்துக்க மாட்டேன். இல்லைன்னா வந்து எனக்கு வந்து இப்படி பொறுமையாக பண்ணால் சரியாக வராது, எனக்கு வேக வேகமாக பண்ணால் சரியாக வராது, பொறுமையாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ். அவேர்னஸ்க்கு அப்புறமா changing things, adapting things. ஒருவேளை அடாப்ட் அண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிர்ணயிக்கிறதே நம்மளோட தன்னம்பிக்கையை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்.
1: பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணோட உரிமை அப்படின்னே சொல்லலாம். பெண் குழந்தையின் கனவுகளுக்கு எல்லையே விதிக்கக்கூடாது. கல்வியின் மூலம் அவளுக்கு வானத்தை தொட வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி பெண் கல்வியை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வி கற்ற பெண் குடும்பத்தின் பெருமை மட்டுமல்ல, நாட்டின் முன்னேற்றத்திற்கு வலிமையும் ஆவாள். ஸோ பெண் கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பெண்களின் முன்னேற்றத்தில் கல்வியோட பங்கு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
0: பெண்களின் முன்னேற்றத்துக்கு கல்விக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா படிச்சாதான் வந்து அவங்களுக்கு வெளியில வரணும், ஒரு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும், இமோஷனல் இண்டிபெண்டா இருக்கிறது, அது தாண்டி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாதான் அதை பத்தி யோசிக்கவே முடியும். ஸோ அவங்க தாங்கால நிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு படிப்பு, அதுக்கேத்த மாதிரி ஒரு வேலை, அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும். படிப்பு இல்லை அப்படின்னா பெண்களை தவறான வழியில சித்தரிக்கிறதுக்கும், தவறான வழியில வழி நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. படிப்பு இருந்ததுன்னா அது கூட வாய்ப்பு கம்மி. அதனால படிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: பெண் என்பவள் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, அளவற்ற ஆற்றலின் அடையாளம் கூட. ஒரு பெண்ணின் திறமை என்பது அவள் செய்யும் சாதனைகளில் மட்டுமல்ல, அவள் எதிர்கொள்ளும் சவால்களில், எடுக்கும் முடிவுகளில், வெளிப்படுத்தும் படைப்பாற்றலில் நிறைந்திருக்கும். வாய்ப்புகள் கிடைத்தால் பெண்கள் சாதிப்பார்கள், வாய்ப்புகளை உருவாக்கினாலும் பெண்கள் சாதிப்பார்கள். ஸோ பெண்களின் திறமை அப்படின்னு சொல்ல போனோம்னா அளவற்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெண்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை அவங்க எப்படி அடையாளம் கண்டு அதை வளர்த்து கொள்வது, இதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: தங்களோட திறமைகள் என்ன அப்படின்னு அடையாளம் கண்டுறது, ட்ரை பண்ணி பாக்குறது தான். அதாவது இப்போ எனக்கு படம் வரைய வருமா அப்படின்னு நான் ரெண்டு மூணு படம் வரைஞ்சி அதை நான் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படிதானே. சில பேர் தையல் பயிற்சி பண்றாங்க, சில பேர் வந்து பேச்சு பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் போறாங்க, சில பேர் வந்து நல்லா பிசினஸ் பண்றாங்க, சில பேர் நல்லா படிக்கிறாங்க, சில பேர் நல்லா கதை சொல்றாங்க. எது அவங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்க உட்காந்து யோசிச்சாலே தெரிஞ்சிடும். ஒருவேளை யோசிச்சா தெரியலன்னா முயற்சி பண்ணும்போது அது சரியா தப்பான்னு தெரிஞ்சிருமே, தட்டு தடு மாதிரி பண்ணுங்க. ஜாப்பனீஸ் கான்செப்ட் ஒன்று இருக்குது, டொயோட்டா வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கெம்பா அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் அதை ட்ரையல் பண்ணி பாத்துருங்க, நேராக அந்த இடத்துக்கு போங்க, இதை பண்ணுங்க. இதை பண்ணும்போது சரியா வந்தா உங்களுக்கு அது செட் ஆகுதுன்னு அர்த்தம், சரியா வரலன்னா உங்களுக்கு செட் ஆகல, அடுத்த விஷயத்த போக்கி போயிடுங்க. நம்ம எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாவே பண்ணணும்னு இல்லாம பண்ணி பழகுறதுன்றது ரொம்ப முக்கியம்.
1: இப்போ பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர், எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் அக்கறை எடுத்துக்கிறாங்க, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட மனநலமாகட்டும் உடல்நலமாகட்டும் அவங்களை கவனிக்கிற பெண்கள் தங்களுடைய உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியா தான் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இன்றைய பெண்கள் தங்களுடைய உடல் நலத்திற்கும் சரி மனநலத்திற்கும் சரி எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: இன்றைய பெண்கள் வந்து முன்னாடி சொல்லுவாங்க எல்லாம் பத்து கையோட பத்திரகாளி மாதிரி ஆளு

0: ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படின்றது. இந்திய பெண்கள் வந்து 10 கை பத்தாது, 1000 கையோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்க்லயும் சரி, தே ஆர் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தே வாண்ட் டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால மேல மேல போறதுக்கு நிறைய வேலைகள் பாக்குறாங்க. அதே சமயம் குடும்பத்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழல்லையும் இருக்காங்க. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற க்வெஸ்டனே ரொம்ப கஷ்டமான ஒரு க்வெஸ்டனா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாத்துக்கிட்டா மட்டும்தான் இது எல்லாத்தையும் அவங்க சாதிக்க முடியும். சோ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்ற இதுல இதை மறந்துடுவாங்க. அவங்க சாப்பிட மறந்துடுவாங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்றதை மறந்துடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கலாம்னா அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்க அந்த எக்ஸசைஸ் டைம், அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்க அந்த மீ டைம், அதுதான் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் பிடிவாதமா கொஞ்சம் திமிரோடவே இருக்கிறது நல்லது அப்படின்னு சில இடங்கள்ல தோணும். இல்ல என்ன நடந்தாலும் நான் இதை பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்கும்.
1: சமூக வலைத்தளங்கள்ல நம்ம கேட்ட மாதிரி பெண்கள் ரொம்பவே அதிகமா தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. சோ சமூக வலைத்தளங்கள்ல பெண்கள் பாதுகாப்பா எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், சோ அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிங்கறது ரொம்ப அவசியம். அதை பத்தி நீங்க சொல்லுங்க டாக்டர்.
0: சமூக வலைதளங்கள்ல பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல சைபர் புல்லியிங், சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள நிறைய வந்துருச்சு. அதுல வந்து நம்ம நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது, இப்போ ரீசெண்டா கூட ஒரு யூடியூபர் வந்து அவங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கு அப்படின்றது ஒரு வீடியோவா போட்டது, வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்றது ஒரு பரபரப்பான நியூஸா இருந்தது. அதே மாதிரி சோசியல் மீடியாலாம் வந்த காலத்துல வந்து ஒருத்தவங்க வந்து நாங்க ட்ரிப் போறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டுல போய் கொள்ளையடிச்சு தங்கி அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனாங்க அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா இருந்தது. சோ இதெல்லாம் ஸோ இது எல்லாமே வந்து அந்த சமூக வலைதளங்களை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், சேஃபா இருக்கணும்ன்றதுக்கான முன்னுதாரணம். அது இல்லாம பெண்கள் விஷயத்துல தனித்துவமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட போட்டோஸை எடுத்து அவங்க வந்து டீப் ஃபேக் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்ல எல்லாம் வந்து ஆபாசமா அதை மாத்தி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப வந்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் அதுல வந்து சமூக வலைதளங்கள்ல தெரியாத நபர்கள் கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து பேசுறது பழகுறது அப்படின்றது நிறைய இடங்கள்ல தவறான ஒரு பாதையில போய் முடிஞ்சிருது. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. இதுல முன்னெச்சரிக்கையா இருக்கிறது, ஒரு தெளிவான மனநிலையோட அணுகிறது, யாரோ ஒருத்தவங்க போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக அவங்க கிட்ட நம்ம வந்து விழுந்து விழுந்து பேசுறது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இதையும் கொடுக்கும். ஏன்னா சமூக வலைதளங்கள் முற்றிலுமே தப்புன்னு சொல்ல முடியாது, அதனால நிறைய ரீச் கிடைக்குது, அதனால பிசினஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது, அதனால ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு வழியும் இருக்கு. சோ எல்லாத்தையுமே நம்ம தவறுன்னு சொல்லல, ஆனா அதுல முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு.
1: பெண்களின் மனநலம் மற்றும் தன்னம்பிக்கை எப்படி வளர்த்து கொள்வது, இந்த மாதிரி பல விஷயங்களை நிச்சயமா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்ல முடியும் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சி வந்து நிச்சயமா ஒவ்வொரு பெண்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும். ஏன்னா உடல் நலத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய பெண்கள் மனநலத்திலையும் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, தன் மனநலத்தை எவ்வாறு பேணுவது என்பதை பற்றிய பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமா நானும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னே சொல்ல முடியும். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான மனநல செய்தி என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: பெண்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மனநல செய்தி அதேதான், யூ கேனாட் போர் ஃப்ரம் அன் எம்டி கப். உங்களை நீங்க முதல்ல பாத்துக்கிட்டாதான் உங்களை சார்ந்திருக்கவங்களை நீங்க பாத்துக்க முடியும். நீங்க வந்து தைரியமா நீங்க ஒரு தன்னம்பிக்கையோட வளர்ந்தாதான் உங்களை சார்ந்திருக்க அந்த குடும்பத்தையும் உங்களால வளர்க்க முடியும். சோ அதனால தைரியமா இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒரு மனநலத்தை பேணி காப்போம். தேங்க்யூ.
1: இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய அருமையான பதில்களை கொடுத்ததற்காக ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.

நேர்கள் இதுவரை பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு, அணைக்கிடங்கு, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, ஊத்து, ராமநாதபுரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, நாகப்பட்டினம், செங்கோட்டை, ராதாபுரம், கன்னிமார், வேளாங்கண்ணி, முள்ளங்கினா விளை, அடையாமடை, கொடுமுடியாறு அணை, ராதாபுரம், பாலமோர், சேரன்மாதேவி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, வாலிநோக்கம், நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம், இரண்யில், இளையான்குடி, அடவிநயினார் அணை, வெம்பாக்கோட்டை, கருப்பாநதி அணை, சிவகிரி, பெருஞ்சாணி அணை, முக்கூடல் அணை, புத்தன் அணை, சிவகங்கை, நாகர்கோவில், குண்டார் அணை, தக்கலை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் குறைந்த வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகள வெப்பநிலை 35 முதல்

0: 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 உதகமண்டலம் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் 3 மணி.

நிகழ்ச்சியில் இணைவது ஆர் முருகேசன். நேர்களே, இன்றைய அளவு கூட்டி நிகழ்ச்சியில் ஏன் என்ற சொல்லில் அமைந்த பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-90-101-8, 9342-90-101-8, வாட்ஸ்அப் எண் 8300-00-119-108.

நேர்களே, நிகழ்ச்சியின் முதலில் ஆராரோ ஆரிரோ இந்த படத்திலிருந்து பாடலை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்களே, 3:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நிகழ்ச்சியில் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார், யாரென பார்ப்போம். வணக்கங்க
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க?
1: சத்யநாராயணன், சென்னையில் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க. நிகழ்ச்சியின் முதல் நேரம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க.
1: எனக்கு பாடல் வந்து விகடகவிலிருந்து ஒரு பாடல் போடுங்க சார்.
0: சரிங்க, கண்டிப்பாக வழங்கிடலாம். சென்னையில் எப்படி இருக்குங்க?
1: சென்னையில் வெயில் தான் சார், கொஞ்சம் மழையே இல்லை, வெயிலாக தான் இருக்கு.
0: இங்கேயும் வெயில்,
1: மழை வரணும், மழை வரணும், ஆனால் மழை இல்லை.
0: கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க.
1: நன்றி, நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகே சார்,
0: உங்களுக்கான பாடல் வழங்கலாம். நன்றிங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஏன் என்ற சொல்லில் தொடங்கும் பாடல்களை நேர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிலைத்த நேரம் 3:13. நம்முடன் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கங்க.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு. பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்குங்க சார். நீங்க நலமா?
0: மிகவும் நலமா இருக்குங்க.
1: சரிங்க சார்,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வழங்கலாம்?
1: நான் அவநிலை படத்திலிருந்து ஏன் எனக்கு மயக்கம் என் பாடல்.
0: கண்டிப்பா வழங்கிடலாங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி, நன்றிங்க.

0: ഗുഡ് മോർണിംഗ് നിൽ ഗ്രീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.

0: 8 எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
1: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கங்க.
2: கோத்தகிரிலிருந்து கோகிலா.
1: வணக்கம். கோத்தகிரில எங்க இருக்கீங்க?
2: கோத்தகிரி பக்கத்துல அரவியல்.
1: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல இருந்து, ஏனென்றால் உன் பிறந்த நாள்.
1: கண்டிப்பா உங்களுக்காக வழங்கலாம். நன்றிங்க.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நேரத்தை சரிபார்ப்போம். 3:24:36. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஏன் என்ற சொல்லில் அமைந்த பாடல்களை நேயர்கள் விரும்பி கேட்டு கொண்டிருக்கின்றனர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கங்க.
1: வான்வெளியில் வர்ணதாளம் காட்டும் ஊட்டி பொன்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கங்க.
1: சூப்பரா இருக்கீங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா. அப்படியே வெயில் பட்டை கலப்பு, வீட்டுக்குள்ள கட்டில் போட்டு ஃபேன் போட்டு ரேடியோ கேட்டுக்கிறேன்.
0: வெயில் அதிகமா இருக்கிறதுனால எப்படி ரொம்ப ஜாலியாவும் இருக்க முடியாது?
1: ஐயோ ஏசாரு, வெங்காயம் வேற 3 ஏக்கரா போட்டு வெங்காயம் வெயில் போடுறதுனால வெங்காயத்துக்கு போய் நட்டு கண்ணீர் விட்டுக்கிறேன்.
0: சரிங்க. மழையே இல்லைங்க?
1: மழை முந்தான பெண்சல் நல்ல மழை, ஒரு மழை வேச ரொம்ப நாளைக்கு பின்னாடி
0: இருந்தாலும் பத்தாக்குறை தாங்க.
1: பத்தாக்குறை தானே.
0: சரிங்க.
1: தென்மேற்கு பருவமழை பொய்த்து போச்சுங்க.
0: ஆமாங்க. சரிங்க. நீங்க கேட்கக்கூடிய பாடல் என்ன பாடலுங்க?
1: பொன்னி திருநாள் அப்படின்னு ஒரு படம்ங்க. நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பொன்னி திருநாள் படத்துல பிபி சிவாஸ் பாடிய ஏன் சிரித்தா என்னை பார்த்து அந்த பாடல் சார்.
0: அதாவது பழைய பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. பழைய பாடல் அதிகமா கேட்பீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. பழைய பாட்டு தவிர்த்து வேற எந்த பாட்டும் கேட்கல. நான் எல்லா இடையும் எல்லா சமையலும் பழைய பாட்டு விரும்பி கேட்பேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்களுக்காக பாடலை வாங்கிக்கலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ தேங்க்யூ.

உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.

0: மூன்று மணி 30 நிமிடத்தில் இணைவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கங்க.
1: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் ஐயா. வேலூர் எல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்குது. ஊட்டியில மழை பெய்யுதுங்களா?
0: இல்ல இல்ல, எங்கேயும் வெயில் தாங்க, மழை இல்லைங்க. மழை ஒரு 2-3 நாளுக்கு மேல ஆயிடுச்சுங்க.
1: இல்ல நான் நினைச்சேன் அங்க இருந்தா கொஞ்சம் அமுச்சு விடுங்கன்னு கேட்க, நீங்களே வெயிலா தான் இருக்கீங்க.
0: ஆமா ஆமாங்க, அதனால நீங்க மழை இருந்தா அனுப்புனா பரவாயில்ல.
1: கண்டிப்பா அமுச்சு விட்டுருவோம். வந்தா நான் கொஞ்சம் ஊட்டி அமுச்சு விட்டுறேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல், ஏன் என்ற வார்த்தையில் நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல் என்னங்க?
1: ஆமா, எனக்கு 1000இல் 1 இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து ஏன் என்ற கேள்வி, இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அருமையான தத்துவ பாடல், ஏன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். இசை கூட நல்லா இருக்கும் ஐயா.
0: நிச்சயமா நிச்சயமாங்க. சரிங்க,
1: மகிழ்ச்சி அந்த பாடல ஒளிபரப்புங்க. அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் நன்றி ஐயா.
0: நன்றி நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இது.
1: நன்றி.

0: போறவனா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ?
1: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?

0: தீவு சொற்கவுரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: மரத்துக்குள வட்டம் கனியூர்லேருந்து அண்ணாதுரைங்க சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டே தான் இருக்கணும் சார்.
0: சரிங்க, என்ன வேலை செய்றீங்க?
1: மகிழ்ச்சிங்க,
0: தொடர்ந்து கேளுங்க. இப்ப வந்து ஏன் அப்படிங்கிற வார்த்தையில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: பாகப்பிரிவினை படத்துல இருந்துங்க சார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: சரிங்க, கண்டிப்பா உங்களுக்காக பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி. நன்றிங்க சார். நன்றி.
0: நன்றி.

நேயர் வணக்கம். வணக்கம், கேட்குதுங்களா? ஹலோ.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த இணையர், வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க இருந்துங்க?
1: காங்கல இருந்து சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்?
0: எல்லோரும் நலமா இருக்காங்க.
1: ஓகே சார். சார், பாடல் படம் வந்து நான் ஏன் பிறந்தேன் சார்.
0: சரிங்க.
1: பாடலும் அதே தான் சார், நான் ஏன் பிறந்தேன் அந்த பாடல் தாங்க சார்.
0: சரிங்க. அதாவது ஏன் அப்படிங்கிற வார்த்தை, நான் ஏன் பிறந்தேன்.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் இதோ. நன்றிங்க.
1: ஓ, நன்றி சார். தேங்க்யூ சார்.

0: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தேவை?

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா உடனே.

0: 3:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஹலோ குட்டி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேங்க.
1: என்ன
0: செய்றீங்க?
1: நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார்.
0: சரிங்க, இப்ப தோட்டத்துல என்ன இருக்குங்க?
1: இப்ப தோட்டத்துல மழை இல்லாத ஒண்ணும் இல்லாத, தண்ணி இல்லாத, சும்மா பாத்துக்கிட்டு வந்துருக்கோம் சார்.
0: சரிங்க,
1: எங்க செம்பிலியாடெல்லாம் வச்சிருக்கிறோம்ங்க. அது பாத்துக்கிட்டு அப்படியே இருக்கிறோம் சார்.
0: சரிங்க, அது ஒரு வருமானம் தான் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன
1: மட்டும் இருக்கிறோம்ங்க? பையனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சாச்சு, நான் சென்னையில் வேலையில் இருக்கிறப்பிங்க.
0: சரி, மகிழ்ச்சிங்க.
1: நாங்கள் வீட்டு சம்சாரம் மட்டும்தான் ரெண்டு பேரும் இருக்கிறோம் சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு ஏனிப்படிகளிலிருந்து ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினைக்கிற பாட்டுவீங்க சார்.
0: ஏனுங்க, அதாவது பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இந்த பாட்டெல்லாம்?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார், ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் இந்த பாட்டெல்லாம் கேட்டு.
0: அதாவது ஏன் அப்படிங்கிற வார்த்தை தான் இது ஏனுங்கன்னு வருது. ஒரு மரியாதையாக ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கலாங்களா?
1: வச்சுக்கலாங்க சார், வச்சுக்கலாம்.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாட்டுங்க.
1: சரிங்க சார், நன்றிங்க சார்.
0: நன்றி, நன்றிங்க.

0: ஏத்தபடி ஆடத்தான் நான் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சந்தோஷமா.
1: புல்லாலே மஞ்சம் போட்டு

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

3:53 இனி தொடரும் பாடல் மேகமான். இந்த படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஏன் என்ற சொல்லில் அமைந்த பாடல்கள் நேயர் விருப்பமாக அமைந்தது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர். முருகேசன்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக்
3: கொடுக்கறா?

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய எதிரும் புதிரும்ல நம்ம விளையாட இருக்கிற விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டு. நேர்கள் நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9493449401018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 8300019101018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விளையாடலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: மத யானை கூட்டம் திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டும் நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:07 ஆயிடுச்சு. இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பட்டத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
0: துரையன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க. நல்ல மழைங்க எங்க ஊர்ல.
0: சூப்பர். சரி, இன்றைய எதிரும் புதிரும்ல விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க, கேட்டது.
0: ஓகே, சரி. இன்றைய வார்த்தை விளையாட்டுல இன்றைக்கு நண்பன் அப்படின்ற வார்த்தையை குறிக்கும் மற்ற தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
1: தோழன்,
0: சிநேகிதன். ஓகே, இன்னும் ஒண்ணு சொல்லிருங்க. தொடர்ந்து வர நேயர் மீதி இருக்கிற வார்த்தைகள் சொல்றாங்களான்றது பார்க்கலாம். நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நீங்களும் நிகழ்ச்சியில இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344-9001-0018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 8300-1901-0018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க இணையலாம். இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: ஓகே சண்முக சுந்தரம், நிகழ்ச்சி இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு தெரியுங்களா?
2: வார்த்தை விளையாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.
0: ஆமா. ஓகே, சரி. நண்பன் அப்படின்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய மற்ற தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: நண்பன், கூட்டாளி.
0: அதெல்லாம் தமிழுங்களா? இருந்தாலும் 5 வார்த்தைகள் நீங்க வந்து மிக சரியாக சொன்னீங்க, அதற்காக வாழ்த்துக்கள்.

0: ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணி சரியாவும் சொன்னீங்க, மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரேங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரேங்கிருந்து?
1: நான் தென் பொன்மடியிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர். இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க, கேட்டிருக்கிறேங்க.
0: ஓகே, அருமை. சரி, அப்போ உங்களுக்கான சொல், அம்மாவை குறிக்கக்கூடிய வேறு பல தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஃபர்ஸ்ட் எடுத்தது அம்மா. தக்காளி அம்மா அம்மான்னு கேட்டே இருந்திருக்கிறோம். அம்மா டக்குன்னு வரமாட்டேங்குதுங்களே.
0: டக்குன்னு வரமாட்டேங்குதுங்களா? கொஞ்சம் யோசிங்களே, அம்மாவை எப்படியெல்லாம் கூப்பிடலாம்?
1: அம்மான்னு கூப்பிடலாங்க. தாய்.
0: தாய், அருமை.
1: தாயின்னு கூப்பிடலாம். அப்புறம் என்னன்னு டக்குன்னு வரமாட்டேங்குது. பாப்பா அம்மாக்கு அடுத்தது சொல்லுப்ப. தாய் இல்லைங்க, ஒண்ணுதான் என்னால முடியுதுங்க.
0: சரி,
1: வாய்ப்பு கொடுத்துல.
0: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அழகா அடுத்த நேயருக்கான வாய்ப்பையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு இதே மாதிரி வார்த்தை விளையாட்டுல நீங்களும் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில இணைந்து நீங்க விளையாடலாம். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
2: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோம் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும் சாந்தா.
2: ஓகே மேம்,
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு. சூப்பர் சூப்பர். சரி, அப்போ உங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும் கண்டிப்பா. அம்மாவை குறிக்கக்கூடிய வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: அம்மா. தாய்,
0: அருமை.
2: அப்புறம் அப்பத்தா.
0: அப்பத்தா, ஓகே. அப்பத்தா
2: கிராமத்து சைடு எல்லாம் கூப்பிடுறா இல்லைங்க மேம்?
0: ஓகே ஓகே, அந்த வரிசையில எடுத்துக்கலாம் சொல்றீங்களா?
2: நாட்டுக்கள் எல்லாம் அது கூப்பிடுறது இல்ல, கிராமத்து சைடு எல்லாம் அப்பத்தான் கூப்பிடுறாங்களா மேம்?
0: ஓகே ஓகே, அருமை சாந்தா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணி கரெக்டாவும் சொன்னீங்க. நன்றி நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிருக்கு. நிகழ்ச்சிக்கு இணையணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட இணைப்புகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க இதற்கான விடைகள் வந்து அனுப்பலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கேட்டு பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யாரு இங்கிருந்து?
1: சித்ரா மாணிக்கம்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சங்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம்மா. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கான வார்த்தை அம்மாவை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆயா, அம்மா, அன்னை, மதர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களே.
0: ஆமா, ஆங்கிலம் வேண்டாம்.
1: வந்து சச்சின கவனம் வரமாட்டேங்குதே. பெரியம்மா சொல்லாமா?
0: பெரியம்மா எப்படி சொல்லுவீங்க?
1: அதான் அம்மாக்கு எப்படி பெரியம்மா சொல்றேன். ஒண்ணுலயே அப்படி இருக்காங்களே, அக்கா தங்கி இருந்தாலும் பெரியம்மா சொல்லிடுவாங்க.
0: அப்படி சொல்றீங்களா? இருந்தாலும் நீங்க ரெண்டு வந்து சரியா சொன்னீங்க இல்லீங்களா?
1: ஆமா,
0: அதற்காக கண்டிப்பா கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். கொடுத்தாச்சு. ஓகேமா, சரி. இன்னொன்னு அதே மாதிரி அப்பாவை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம்.
1: அப்பா, தந்தை, அப்புறம் பெரியப்பா சொல்லக்கூடாதுங்கிறீங்க, அது ஆகாதுங்கிறீங்க.
0: நன்றி. வர நேயர்கள் எப்படி முயற்சி பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் நலம், ரொம்ப சூப்பரா பாட்டெல்லாம் இருக்கு. ப்ரோக்ராம்ல வேற லெவல் மேம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சந்திரசேகர். அப்ப ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்க, டைரக்டா உங்களுக்கான இதுக்கு போயிடலாங்களா? என்ன அம்மா கடுத்து அப்பா, அப்பாவை குறிக்கும் தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாப்போம்.
2: தகப்பன், பிதா,
0: பிதா.
2: அப்பா சொல்லிட்டோம், தந்தை,
0: தந்தை அருமை.
2: ஆசான்,
0: ஆசான், சூப்பர், அருமை அருமை. ஒரு மூணுக்கு மேற்பட்டது நீங்க சொல்லிட்டீங்க.
2: எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு சொல் மேம், அந்த பிடிச்ச நிகழ்ச்சியாவும் இருக்கு. அதே மாதிரி சில சொற்களுக்கு எல்லாம் நான் வச்சிருந்தேன்னா டக்குன்னு நீங்க தந்தைன்னு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், மிக்க நன்றி, ரொம்ப அழகா ஷேர் பண்ணி நன்றி. அழகா நம்ம நிகழ்ச்சியில இணைந்த நேர்கள் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொற்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. அடுத்ததாக இணை இருக்கும் நேர்கள் பார்க்கலாம். வணக்கம் முடியப்பம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மலவாளியம் செல்வம் பேசுறேங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சின்பகம்?
3: நல்லா இருக்கிறேங்க மேடம்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: ஓகே சூப்பர். அப்ப வார்த்தை விளையாட்டு, தமிழ் வார்த்தை பேசணும், அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கான வார்த்தை கேட்கலாங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை நிலவை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம். நிலவு, நிலவு
1: சந்திரனுங்க சார். மேடம்,
0: நிலா வந்து சந்திரனுங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி ஓகே, சந்திரன். அப்புறம்
1: முழு நிலா அரை நிலாங்க மேடம்.
0: முழு நிலா அரை நிலா,
1: கட்டம்
0: அருமை. சந்திரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அங்கேயே உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் கிடைச்சிருச்சு.
1: சரிங்க மேடம்,
0: சூப்பர், ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு தமிழ் வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்குதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் தீபா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, அப்ப உங்க டைரக்டா இதுக்கு போயிரலாங்களா க்வெஸ்டினுக்கு?
2: ஆ, போயிரலாங்க.
0: சரி, அதேதான், நிலவை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: அவங்க சொன்ன மாதிரி சந்திரன் மேம்.
0: சந்திரன் ஒண்ணு. ஓகே,
2: வெண்ணிலா.
0: வெண்ணிலா, ஓகே.
2: மதி.
0: மதி, அருமை. சூப்பர் தீபா, மூன்று வார்த்தைகள் வந்து அருமையா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றிங்க.
0: ரொம்ப அழகா முயற்சி பண்ணி மட்டும் இல்லாம மிக சரியான பதில்கள் கொடுத்த எல்லா நேயர்களுக்காகவும் இப்போ ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மதுமிதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். மெதரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம். ஓகே, நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணையிறப்போ கால் பண்ணுறப்போ உங்களோட நெட்ஒர்க் கனெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு கால் பண்ணிக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
1: ஆசர்கோயில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்.
0: வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க.
0: சரி ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
1: சரிங்க.
0: சரி ஓகே, உங்களுக்கான இது பருவங்கள் தெரியும் இல்லைங்களா? நம்ம இந்த சம்மர் வின்டர் நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க.
1: வசந்த காலம், குளிர்காலம், கோடை காலம்,
0: அருமை,
1: இளவேனில் காலம், முன்பனி காலம்,
0: அருமை அருமை, சூப்பர். இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, சூப்பரா அட்டெம்ப்ட் பண்ணி அழகாவும் பதில்கள் சொன்னீங்க, மிக்க நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு தமிழோடு நம்ம வந்து பேசி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர்கள், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது.
2: திருப்பூர்ல பாலன் பேசுறேன். சகோதரி நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மிகவும்
0: நலமாக இருக்கீங்க. ஓகே அருமை. சரி, இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா? சரி ஓகே, உங்களுக்கு வந்து நண்பன், நண்பனை குறிக்கக்கூடிய வேறு பல தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: தோழன்,
0: தோழன்,
2: சிநேகிதன்,
0: இருந்தாலும் இரண்டு வார்த்தைகள் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க.
2: வேற ஒரு இலகுவான வார்த்தைன்னா சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: வேற ஒரு வார்த்தை கேக்கலாங்களா? சரி, அப்படின்னா அப்பாவை குறிக்கும் தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாப்போம்.
2: அப்பாவா?
0: அப்பாவை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள்.
2: தந்தை.

0: நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. பதில் அனுப்பிய நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் பகுதியில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி சத்யநாராயணன் கோயம்புத்தூர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக அருமையாக நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, அருமையா அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க. வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, அதனால அந்த அம்மாவே உங்களுக்கு வந்து கேள்வியா குடுக்கறேன். அம்மாவை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
1: அம்மாவை குறிக்க சொல்லு.
0: ஆமா, வேறு சில சொற்கள். தாய், ஓகே.
1: தாய், அன்னை.
0: அன்னை அருமை.
1: அன்னை. அன்னை.
0: அருமை, ரொம்ப அழகா வந்து நீங்க முயற்சி பட்டும் பண்ணல, சரியான வார்த்தைகளும் சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி அம்மா.
0: ஓகே, நம்ம நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா முடியல அப்படின்னாலும் முயற்சி வந்து கண்டிப்பா நல்லபடியா பண்ணாங்க அப்படின்னே சொல்லும். அதுலயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில்களும் சொன்னாங்க. வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா அருமையான பதில்கள் சொன்னாங்க. சோ நேர்கள் எல்லாத்திற்காகவும் ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கு. இந்த நேரம் 4:32 ஆயிடுச்சு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: அவள் பெயர் தமிழரசி. திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் நிதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்க இந்த நேரம் 4:37 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சூரியனையா? கதிரவன்.
0: அப்புறம்
1: வெள்ளி
0: வந்து சூரியனை குறிக்காது. ஓகே, ஆனாலும் நீங்க ரெண்டு வார்த்தை வந்து அழகாக சொல்லி முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: கோகிலா, கோத்தகிரியிலிருந்து.
0: கோகிலா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்களே? சரி, ஓகே ஓகே. இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கீங்களா? சூரியனை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: கதிரவன்.
0: ஞாயிறு. ஞாயிறு, அருமை. பகல்ல வருது இல்லீங்களா? மூன்று வார்த்தை கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்.
2: வேற கேள்வி?
0: ஓகே, வேற கேக்கலாங்களா? சரி, அப்ப உங்களுக்கு வந்து பெண்களை குறிக்கக்கூடிய வேறு சில தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம்.
2: பெண்கள். மாது.
0: மாது, ஓகே. நல்ல, இந்த சங்க காலங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லீங்களா?

0: சரி, இருந்தாலும் நீங்க சூரியனுக்கு
1: சொல்லிருக்கீங்க.
0: சொல்லியிருக்கீங்க, அதனால அடுத்த நேயர் முயற்சி பண்றாங்களான்றது பாக்கலாம். சரிங்களா?
1: மங்கை, மங்கை,
0: மங்கை, கரெக்ட், அதை தான் கேட்டேன், மங்கை. அருமை, அருமையா சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, நேர்கள் எல்லாரும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து விளையாடிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சரியான விடைகள் அனுப்பிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். வணக்கம் மோடி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், நான் தென்மேரியிலிருந்து பரிமலா பேசுறேங்க மேடம்.
0: சூப்பராக இருக்கும் பரிமலா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: சரி, அப்போ உங்களுக்கான வார்த்தை வந்து பெண்கள். நம்ம பெண்களை வந்து வேறு சில வார்த்தைகள்ல எப்படி எல்லாம் குறிப்பிடலாம் தமிழ்ல?
2: பெண்கள், யுவதி,
0: யுவதி. ஓகே.
2: என்ன சொல்லுவாங்க?
0: ரொம்ப சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? பெண் குழந்தைக்கு
2: மழலை.
0: மழலை, கரெக்ட். சூப்பர்மா, க்ளூ கொடுத்த உடனே நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக பதில் அனுப்பியிருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கனியூர் அண்ணாதுரை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடைகள் அமைச்சிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? யாரு
3: மேடம்? தூத்துக்குடியில இருந்து அயன்ராஜ் மேடம்.
0: ஓகே அயன்ராஜ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டே இருக்கேன் மேடம், கேளுங்க மேடம்.
0: இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை, பரவாயில்ல, நல்லா ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கான வார்த்தை வந்து வாகனங்கள். வாகனங்கள்ல வந்து தமிழ் சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம்.
3: வாகனங்களா? இருசக்கர வாகனம், வானூர்தி.
0: வானூர்தி, அருமை.
3: புகைவண்டி.
0: புகைவண்டி, பரவாயில்லையே.
3: அப்புறம் பேருந்து, அப்புறம் பைசைக்கிள், சாரி, மிதிவண்டி.
0: மிதிவண்டி, நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளாஸ் கொடுத்தாச்சு, இருந்தாலும் நீங்க வந்து நிறைய சொல்லிட்டீங்க.
3: இது யாருக்கனே கேட்டீங்க? போன வாரம் கேட்டீங்க.
0: ஓ, ஆல்ரெடி கேட்டனால உங்களுக்கு ஈஸி ஆயிருச்சுங்களா?
3: ஆமா ஆமா.
0: சரி, ஓகே, இருந்தாலும் புதிய பெயர்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லீங்களா?
3: கண்டிப்பா. ஓகே
0: ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, தொலைபேசி மூலமாகவும் சரி, நேர்கள் எல்லாரும் நிறைய பேர் நிறைய சரியான விடைகள் சொன்ன காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:47 ஆயிடுச்சு. இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாரெங்கிறது பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க யாரெங்கிருந்து?
1: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையம்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டு இருக்காங்க, அருமையா போயிட்டு இருக்கு.
0: நன்றி.
1: புது புது தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னைக்கு.
0: சூப்பர் சூப்பர்மா. சரி, அப்ப உங்களுக்கான கேள்வி கேட்டுக்கலாங்களா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேங்க.
0: கண்டிப்பாக. குழந்தையை குறிக்கக்கூடிய வேறு சில தமிழ் சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க.
1: குழந்தை, மழலை.
0: மழலை.
1: பெண் குழந்தை,
0: ஆண் குழந்தை.
1: குழந்தை
0: இருந்தாலும் மழலை அப்படின்ற வார்த்தை சட்டுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வராது. அதனால வாழ்த்துக்கள். அடுத்த நேர் முயற்சி பண்றாங்களான்னு பாக்கலாம். நன்றி நன்றி. ரொம்ப அழகா கியூட்டா வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக கூட வந்து பாத்தீங்கன்னா சரியான விடைகள் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இல்லைங்களா? அடுத்ததாக மெசேஜ் அனுப்பியிருக்கும் நேயர் யாருங்கன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை பகுதியிலிருந்து சிவசுப்பிரமணியன் அவருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா சரியான விடை அனுப்பியிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அனுப்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து வி என் இளங்கோ அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக அந்த பதில்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப்ல நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. பரிமலா தேவி, சென்ட் மேரிஸ் ஹில், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். வேறு தமிழ் சொற்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர், ஹலோ, வணக்கம். நேர்கள் இணைப்பில் வரப்போ உங்களுடைய நெட்ஒர்க் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. 9344901018 அப்படின்ற எண் இருக்கும். 9342901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். 8300019018 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க மேடம்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: 4-5 ப்ரோக்ராம் நல்லா இருக்கீங்களா?
0: நன்றி நன்றி.

0: நன்றி. அப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே,
1: மேடம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்டுடலாங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தைகள் பருவங்களை குறிக்கக்கூடிய வேறு சில தமிழ் சொற்கள், அதாவது கிளைமேட்ஸ், நம்ம இந்த சம்மர் விண்டர் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா?
1: மழைக்காலம், மழைக்காலம்,
0: மழைக்காலம்,
1: குளிர்காலம்,
0: குளிர்காலம்,
1: வசந்த காலம்.
0: ஓகே, அருமை அருமை.
1: தேங்க்யூ மேடம்,
0: மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. தொடர்ந்து சரியான விடை அனுப்பியிருக்கும் நேயர் சசிகலா அவர்கள் கணக்கம்பாளையம் திருப்பூர் பகுதியிலிருந்தும் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நேயர்கள் நிகழ்ச்சிக்கு சரியான விடை அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறது பொள்ளாச்சி காஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து ஜெயராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், முடியும்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து? ஹலோ. ஓகே, ஹலோ சொல்லிட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் இணைந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8300 1901 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342 901 1018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9344 901 1018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் இணைந்து விளையாடலாம். ஒருவேளை வாட்ஸ்அப் மூலமாக பதில் அளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க 8300 1901 1018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விடைகள் அனுப்பலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக விடை அனுப்பியிருக்கும் நேர் கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில் பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அனுப்பியிருக்காரு.

நேர்களில் நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு விளையாடினோம். நம்ம நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமாக மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாகவும் கலந்து கொண்டு விளையாடுத்த எல்லா நேர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இதுடன் நிறைவு செஞ்சுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜயாமோ. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்.

0: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக

மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் போது 5:03. பொன்மாலை பொழுது வாடாமலர் நெஞ்சில் நின்ற இனிய கானங்கள். வாடாத மலர்களை கோர்த்து மாலையாக்கி பொன்னான இந்த பொழுதில் அதன் நறுமணத்தை காற்றலையில் கலந்து அனுப்ப காத்திருப்பது ஆர். முருகேசன்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெக்கியின் குரலில் தாளம் போட வைக்கும் பாடல் அமர தீபம் படத்தில். இசை டி ஜலபதி ராவ், பாடல் வரிகள் ராமையா தாஸ்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். வாழ்த்து மழையில் ஒளிவெள்ளம், இல்லமெங்கும் இன்பம் பொங்கும். மழலை வளர்ந்தது, மகிழ்ச்சி மலர்ந்தது. இரத்தவாசம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.

நிகழ்ச்சியில் அடுத்து காதல் ஜோதி படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், உள்ளது அன்பு என் உள்ளமெல்லாம் அன்பு, நீ என் இல்லம் வந்தால் எல்லாம் வந்திடும் உள்ளம் நிறைந்திடும்.

பைகாசி போல் புத்தழகின் நீயும் நானும் தங்க ரத்தினமே, மூணு முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் பொண்ணு ரத்தினமே. நேற்று நீ போட்ட கோலம் நீர் கோலம் ஆகி போச்சு, மா கோலம் போட்டுக்கலாம் தங்க ரத்தினமே என்ன மச்ச

ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், காஞ்சிபுரம் சீலுக்கு சீல தங்கரத்தினமே தந்து கண்ணாலம் கட்டிக்கிறேன் பொண்ணுரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன, கதையாக போக வேண்டாம் தங்கரத்தினமே, நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணுரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன, கதையாக போக வேண்டாம் தங்கரத்தினமே, நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணுரத்தினமே. என் தங்கம் என் பொண்ணு, என் தங்கம் என் பொண்ணு, உன் மேல கொண்ட ஆசு புத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு வேண்டி தங்கரத்தினமே, தாழ முடியாது கண்ணே.

சிந்தை கவர்ந்தவரை நித்தம் நினைத்திடும் மனம், நித்திரையின்றி தவிக்குது தினம். பராசக்தி படத்திற்காக MS ராஜேஸ்வரி.

நிகழ்ச்சியில் அடுத்து திரிசூலம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள், இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். சேயின் வருகை கண்டு தாய்மைக்கு பாராட்டு, அது மகிழ்ச்சியின் நீரூற்று.

நிலையத்தில் நேரம் 5:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர் நிகழ்ச்சியில். அடுத்து வா ராஜாபா இந்த படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். பாடல் வரிகள் அருள்மணி, இசை குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள். கலந்து வாழும் மண்ணுலகில் அதில் தனித்தே நிற்கும் பண்புடன் பல உயிர்கள் ஒன்றைப் போல மற்றொன்று உற்று பார்த்தால் மாற்றம் உண்டு.

0: ஒரு நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.

ஊட்டின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள், வளைந்து வளைந்து செல்லும் மலை பாதைகள், வண்ணமிகு சந்தைகள் மற்றும் பனித்துளிகள் படரும் குளிர். இங்கே வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் அவர்களுடன் கொண்டு வருவது நினைவுகளும் கனவுகளும் தான். சுற்றுலா என்பது ஒரு அனுபவம், ஒருவர் வாழ்வில் சிறிய அத்தியாயமாய் மாறும் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பின்னணியாய் நிற்கும் ஒன்று இசை. நண்பர்களே, ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு அந்த பாடல் அவருடைய முதல் காதலை நினைவுபடுத்தலாம். இன்னொருவருக்கு அது குடும்பத்தோடு கொண்டாடிய விடுமுறையை நினைவுபடுத்தலாம். சிலருக்கு அது சொந்த ஊரை நினைவில் கொண்டு வரும். சிலருக்கு ஒரு இனிய பயணத்தை நினைவில் கொண்டு வரும். இசை எல்லைகளை தாண்டும், மொழியையும் மதத்தையும் நாட்டையும் கடந்து செல்லும். இன்று அந்த இசை ஊட்டியின் அழகோடு கலந்து விடுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்து நம் மனதையும் இனிமையாய் நிரப்பிக் கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பயணிகள் விருப்பம்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக முதல் சுற்றுலா பயணிகளுடன் நான் பேச போறேன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து வரீங்க சார்?
1: பாணி சார், ஈரோட்ல இருந்து வரோம்.
0: ஈரோட்ல இருந்து வரீங்களா? முதல் தடவை அது ஊட்டி வருது?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தான்.
0: ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நானும் அப்பா அம்மா மூணு பேர்.
0: அப்படி ஈரோடு நம்மளுக்கு பக்கம் தானே, ஏன் இவ்வளவு நாள் வரல ஊட்டிக்கு?
1: சரி, டைம் கிடைக்கல, இப்போ ஒரு டைம் கிடைச்சது, சரி அதை யூட்டிலைஸ் பண்ணலாம்.
0: ஓகே ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் டாக்டர்.
0: அப்படியா? ஓ, பிஸி ஷெட்யூல் அப்ப இல்லையா? ஓகே, தமிழ்நாட்டுல வேற எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க சார் நீங்க?
1: ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கு போயிருக்கேன். அப்புறம் கொடைக்கானல், அப்புறம் கன்னியாகுமரி எல்லாம் போயிருக்கேன்.
0: ஓகே, நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க இல்லையா? அதுல இல்லாத தனித்துவம் ஊட்டியில என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஊட்டியில எனக்கு கிளைமேட் நல்லா இருக்கு,
0: ரொம்ப நல்லா இருக்கு,
1: அதை என்ஜாய் பண்றது வரலாம்.
0: ஓகே ஓகே, எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் நீங்க?
1: அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், அப்புறம் சிம்ஸ் பார்க், குன்னூர்ல இருக்குது.
0: ஓகே ஓகே,
1: அப்புறம் இப்போ பைன்ஸ் பார்க் வந்துருக்கு.
0: அப்படியா? இன்னும் என்னென்ன இடம் பாக்கணும்?
1: இதுக்கப்புறம் டைம் படிச்சா என்ன ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணா டைம் கிடைச்சா பாக்கலாம்.
0: சரி, எத்தனை நாள் வேணும்னு நினைக்கிறீங்க ஊட்டி சுத்தி பாக்குறீங்க?
1: ஊட்டி சுத்தி பாக்குறது சொல்ல முடியாது, அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்,
0: டைம் ஸ்பெண்ட் பண்ற இதை பொறுத்து.
1: ஆமா ஆமா, அவங்க எப்படி விரும்புறாங்க அதை பொறுத்து. நமக்கு வீக்கெண்ட்னா டைம் படிச்சா வரலாம், இல்லைன்னா ஓகே வரலாம்.
0: ஓகே சரி, தமிழ் பாடல்கள்லாம் விரும்பி கேட்பீங்க நீங்க?
1: எப்பயாவது ஒண்ணு பெருசா இல்ல, ஆனா எப்பயாவது கேக்குறது.
0: ஓகே, மூணு மனசுக்கு பிடிச்ச பாடல்னு சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: அப்படிங்களா? சூரரை போட்டு ஒரு பாட்டு.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு?
1: ரொம்ப நல்லா இருக்கும் அது.
0: அப்படியா? ஓகே, உங்க விருப்ப பாடல் நம்ம ஊட்டி எஃப்எம்ல வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்க இருந்து வரீங்க சார்? பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரில இருந்து வரேன் சார். என் பேர் பவன்ராஜ்.
0: அப்படி என்ன பண்றீங்க அங்க நீங்க?
1: நான் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, கிருஷ்ணகிரி
1: போஸ்ட்மேனா இருக்கேன்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: அப்புறம் லீவ் போட்டு ஜாலியா வந்திருக்கீங்க குடும்பத்தோட?
1: லீவ் நடுவுல கேப் கிடைச்சு அதனால வந்து.
0: அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்போ?
1: நாங்க ஒரு 5 பேர் வந்திருக்கோம்.
0: அப்படியா, எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து?
1: இன்னைக்குதான் சார் வந்தோம்.
0: முதல் நாளா?
1: முதல் நாள்.
0: முதல் நாளே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க?
1: வந்துட்டேன்.
0: ஓகே, இந்த இடத்த பத்தி சொல்லுங்க சார். இந்த இடத்தோட அழகு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, இந்த இடத்த பத்தி சொல்லுங்க.
1: ரொம்ப தனிமையா ஒரு பிளசன்ட் ஃபீலிங்கோட நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே,
1: நம்ம இத்த வெயில ஃபுல்லா இருந்துட்டு இந்த கிளைமேட் கண்டிஷன் சேஞ்சஸ்க்கும் இதோட இயற்கையின் அழகை பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டியில வந்து நான் சுத்தி பாக்குறேன். முன்ன டைம் வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்க முடியல.
0: சரிங்க.
1: அதனால ஃபேமிலியோட வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்றோம் சார்.
0: நீங்களும் வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க.
1: ஆமாங்க சார்.
0: குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க.
1: ஆமா,
0: ஒரு குடும்பத்தோட வெளியே சுற்றுலா வரும்போது அது ஒரு குடும்பத்துக்கு எந்த விதமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது?
1: அவங்க நம்ம வீட்டிலேயே இருக்கிறனால அவங்க ஒரு மன அழுத்தத்திலேயே எல்லாரும் ஒரு செயல்படுற மாதிரி இருக்கும். வேலை, வீடு, வீடு, வேலைன்ட்டு இந்த மாதிரி வெளியே வரும்போது தான் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் நல்லா கிடைக்கும். அதனாலதான் வெளியில கூட்டு போறது, வெளியில வர்றது எல்லாருமே விரும்புறாங்க. ஊட்டி வந்து நல்ல பிளேஸ், எல்லாரும் ஃபேமிலியா வரலாம். பட்ஜெட் அதிகமா இருக்கிறவங்க வரலாம், கம்மியா இருக்கிறவங்க வரலாம், எப்படி வேணா வரலாம். பஸ்ல வரலாம், இதுல போலாம், எல்லாத்துலயுமே போலாம். நம்மளுக்கு தங்கறதுக்கு எல்லா இடமும் இருக்கு.

0: சாப்பாடு எல்லா வித வசதியும் இருக்குது, நல்லா இருக்குது சார். அதனால் எல்லாருமே வரலாம். வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாளோ ஒரு மூணு நாளோ அவங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார்.
1: ஓகே, இப்போ ஒரு குடும்பத்தோடு ஒரு சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து என்னென்ன திட்டமிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு குடும்பத்தோடு சுற்றுலா போகணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், என்னென்ன திட்டமிடணும் நம்ம?
0: ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் தான் சார், எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம்,
1: ஓகே,
0: எந்தெந்த இடம் பார்க்க போகிறோம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் சார் முக்கியம். காரில் வரோமோ அதுக்கு பெட்ரோல் எவ்வளோ ஆகும், பஸ்ல வரணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி செலவுகளை மட்டும் பாத்துக்கினா போதும்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியலா
0: பிளான் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். என்னென்ன பண்ண போறோம், என்ன தேவை இருக்கு, நம்ம போயிட்டு வரதுக்கு இதுக்கு சஃபிஷியண்டா நம்மளால முடியுமான்னு கரெக்டா பிளான் எடுத்து அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷனோட வந்தாங்கன்னா சரியா போகும். இல்ல ஃபுட்டு நாங்க வெளியில சாப்பிட மாட்டோம், ஒரு ஒரு நாளைக்கு வேணா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அதுல கொஞ்சம் குறைக்கலாம், அவங்க அந்த மாதிரி குறைக்கலாம். டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம கார்ல தான் போனோம், பஸ்ல போனாங்கன்னா அதுவும் கொஞ்சம் குறையும். நம்மளால வாங்கி கொடுக்க முடியலன்னு, அதனால கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுட்டு கூட நம்ம வரலாம். ஓகே இருக்கு, நம்ம ஓகே சஃபிஷியன்டா நம்மளால பண்ண முடியும் நினைச்சிட்டு கூட நம்ம பாத்துட்டு வரலாம்.
1: ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போறோம்னா மாசம் மாசம் ஒரு சேமிப்பா அதை வச்சு,
0: கண்டிப்பா
1: ஒரு போஸ்ட்மேன் நீங்க சொல்றீங்க இல்லையா?
0: கண்டிப்பா சார்,
1: சேமிச்சு
0: வைக்கிறது சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு எனக்கே கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சுது.
1: ஓகே,
0: ஒரு 100 ரூபாய் ஆர்டி போடுறனாலயோ ஒரு 100 ரூபாய் இது கட்டுறனாலயோ நம்மளுக்கு எவ்வளவோ பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நம்ம மாசம் மாசம் காசு வருது, அந்த 1000 ரூபாயோ 500 ரூபாய் நம்ம சேர்த்துறது கிடையாது. அந்த சேமிப்பு சேர்த்துற மூலியமா தான் நம்மளால ஒரு ஒரு அமௌண்ட்டோ ஏதோ ஒன்று வாங்குறதோ ஒரு நீங்கள் வீடு கட்டுறதோ எது வேணாலும் பண்ண முடியும். சரி அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டா நாளைக்கு எதுவும் இருக்கா. எங்கள் ஆஃபீஸ் மூலியமா நாங்கள் சேமிப்பு ரொம்ப முக்கியம் சார்.
1: ஓகே ஓகே, சரி ஓகே சார். நிகழ்ச்சியில் ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம், எந்த படத்துல இருந்து
0: வாராய் என் வாழ்வை வாழவேன்ட்டு 96 படத்துல இருந்து.
1: ஓகே,
0: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
0: எப்போ நான் தனிமையா இருந்தாலையும் எனக்கு மனசுல ஓடுற பாட்டு அதுதான் சார்.
1: ஓகே,
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலையும் ரொம்ப இதுவா இருந்தாலையும் வாழ்க்கைய நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறோம், ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த படம் ஆகட்டும் அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 100 டைம் காதுல கேட்டுட்டே கூட இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு பிடிச்ச பாட்டு.
1: ஓகே, விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சஞ்சீவி.
0: சஞ்சீவி
1: சாமி பேரு.
0: அப்படியா? ஓகே, உங்க உங்க குலசாமி பேரா?
1: எங்க பிறந்தது.
0: அப்படியா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
1: நாங்க வந்து கிருஷ்ணகிரி.
0: அப்படியா? ஓகே, என்ன பண்றீங்க? நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? என்ன பண்றீங்க?
1: நாங்க விவசாயம் தான் செய்வோம்.
0: ஓகே.
1: பாப்பா டெஸ்ட்டுக்காக வந்தோம் பேங்க்.
0: அப்படியா? எக்ஸாம்க்காக வந்தீங்களா? அப்படியே ஜாலியா சுத்தி பாத்தலாம்னா?
1: ஆமா.
0: ஓகே, முடிஞ்சதா எக்ஸாம்? முடிஞ்சதா?
1: முடிஞ்சு. முடிஞ்சிட்டு அப்படியே சரி ஊட்டி பாத்துட்டு போலாம்.
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஊட்டிக்கு? நீங்க
1: இல்ல, இப்பதான் வரோம்.
0: அப்படியா? என்ன பிடிச்சிருக்கு உங்க ஊருக்கும் இந்த ஊருக்கு? என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: எல்லாம் நல்லா இருக்கு.
0: குளிரெல்லாம் எப்படி இருக்கு?
1: குளிரெல்லாம் நார்மலா தான்
0: இருக்கு. நார்மலா இருக்கா? தாங்கிக்க முடியுது குளிரெல்லாம்? ஓகே, எந்த நேரம் எல்லாம் பாத்தீங்கம்மா இது வரைக்கும்?
1: எல்லாம் பார்த்தா அப்படியே பாத்துட்டு வரோம்.
0: குடும்பத்தோட வேற எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க? அப்படியே விவசாயமே சரியா இருக்கா? என்ன பண்றீங்க? என்ன போட்டிருக்கீங்க விவசாயம்?
1: விவசாயம் மாடு இருக்கு.
0: வேலையே சரியா இருக்கு உங்களுக்கு? ஓகே, என்ன பாட்டு கேட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க? உங்க மனசு பிடிச்ச பாடல் ஒன்னு சொல்லுங்க. சரத்குமார். ஓகே, எந்த எந்த பாட்டு பிடிக்கும் சரத்குமார் உங்களுக்கு? சமுத்திரம் பாடல. சமுத்திரம் பாடல இருந்து பாடல் கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா, இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 முதல் 12 வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சி நேரல் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமனு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு பற்றி உரை வழங்குகிறார் நீலகிரி மாவட்டம் உதகை வேளாண்மை அறிவியல் நிலைய IPL விஞ்ஞானி பயிற்சி பயிற்றுனர் சம்யுக்தா அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 ராமனே ராகம் இசை பேருரை நிகழ்த்துவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் இசை, சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நாளை காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா ஷோவியா மார்கரேட் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. வன உயிரி வாரம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம்.

0: 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5வது பருவம். 7:50 அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 8:30 சக்தி உலா படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டூயட் டெலைட்ஸ் ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். இதுவரை இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief for whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
2: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has the right to approach us. Every citizen of India has this right. We will hear the grievances and address their concerns.

சௌந்தரிய லஹரி என்பது ஆதிசங்கர பகவத் பாதரால் அருளப்பட்ட மிக பிரபலமான 100 சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்ட உன்னத தொகுப்பாகும். இது பக்தி, அத்வைத தத்துவம், குண்டலினி யோகம் மற்றும் பிரபஞ்சத்தின் மூல சக்தியான அம்பிகை பார்வதியின் பேரழகை போற்றும் ஒரு தாந்திரீக ஆன்மீக நூலாகும். ஆன்மீக பாரம்பரியம் மற்றும் புராண கதைகளின்படி சௌந்தரிய லஹரின் முதல் 41 ஸ்லோகங்கள் சிவபெருமானால் இயற்றப்பட்டவை என நம்பப்படுகிறது. இந்த முதல் பகுதிக்கு ஆனந்த லஹரி என்று பெயர். ஆன்மீக தத்துவங்கள், அக வழிபாடு மற்றும் குண்டலினி சக்தியை எழுப்பும் வித்தையை விளக்குகிறது. மனித உடலின் சக்கரங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் இணைக்கும் தத்துவங்கள் விவரிக்கப்படுகிறது. அடுத்த 42-100 ஸ்லோகங்கள் வரை சௌந்தரிய லஹரி என்று பெயர். அம்பிகையின் திருமுடி முதல் திருவடிக்கோலம் வரையிலான ரூப அழகை மிக நேர்த்தியாக வர்ணிக்கிறது. உருவ வழிபாட்டின் மூலம் அருவ நிலையை எட்டும் வழியை காட்டுகிறது. கைலாயத்தில் நடந்ததாக கூறப்படும் சுவாரஸ்யமான வரலாற்று புராண கதை இதோ. ஆதிசங்கரர் கைலாயத்திற்கு சென்று சிவன் மற்றும் சக்தியை வழிபட்டார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னை திருப்புர சுந்தரியின் பெருமைகள் மற்றும் ஸ்ரீவித்யா தாந்திரிக ரகசியங்கள் அடங்கிய 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஓலை சுவடியை ஆதிசங்கரருக்கு பரிசாக அளித்தார். ஆதிசங்கரர் அந்த ஓலை சுவடிகளுடன் கைலாயத்தை விட்டு புறப்பட்ட போது சிவபெருமானின் வாகனமும் காவலருமான நந்தி தேவர் அவரை தடுத்தார். இவ்வளவு ரகசியமான தெய்வீக நூலை பூலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது என்று நந்தி ஆதிசங்கரிடமிருந்து பறிக்க முயன்றார். இருவருக்கும் இடையே நடந்த அந்த இழுப்பறியில் ஓலைச்சுவடி 2 துண்டுகளாக கிழிந்தது. ஆதிசங்கரால் முதல் 41 ஸ்லோகங்கள் மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. மீதமுள்ள பகுதிகளை நந்தி தேவர் எடுத்துக்கொண்டார். இதனால் மனம் உடைந்த ஆதிசங்கரர் சிவபெருமானிடம் முறையிட்டார். அப்போது சிவபெருமான் தோன்றி, வருந்தாதே சங்கரா, உன்னிடம் இருக்கும் 41 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரி அப்படியே இருக்கட்டும். மீதமுள்ள 59 ஸ்லோகங்களை நீயே உனது பக்தி பிரத்தால் இயற்றி இந்த நூலை முழுமையாக்கு என்று கட்டளையிட்டார். இதனால்தான் இந்த நூல் இறைவனும் குரு

இணைந்து படைத்த உன்னதமான ஆன்மீக பொக்கிஷமாக கருதப்படுகிறது. கனகதாரா ஸ்தோத்திரம்.

கனகதாரா ஸ்தோத்திரம். செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி தேவியை வழிபடுதலில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாகும். ஆதிசங்கரர் என்று அறியப்பட்ட சங்கரர் கேரளாவில் பிறந்தார். அவரது பெற்றோர் சிவகுரு மற்றும் ஆரியாம்பா ஆவார். அறிவுக்கும் தெய்வீகத்திற்கும் இலக்கணமாக திகழ்ந்த அத்தகைய ஒரு சிறந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரத்தை அவர்கள் சிவபெருமானால் பெற்றிருந்தனர். சங்கரருக்கு 4 வயது இருக்கும் போது அவரது தந்தை காலமான பிறகு அவர் ஒரு குருகுலத்தில் தன் படிப்பை தொடங்கினார். பண்டைய காலத்தில் குருகுல மாணவர்கள் தினமும் தங்கள் உணவுக்காக முன்பின் தெரியாதவர்களிடம் பிச்சை கேட்பது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு சேகரித்ததை அவர்கள் கொண்டு வந்து மற்ற மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் பகிர்ந்து உண்பார்கள். இதற்காக அவர்கள் தொலைதூரம் செல்ல வேண்டியிருந்தது. முன்பின் தெரியாதவர்களிடம் பிச்சை கேட்பது இந்த பழக்கம் மாணவர்களிடையே பணிவு என்ற மனப்பான்மையை கொண்டு வந்தது. ஏனெனில் உணவுக்காக யாசிக்கும் போது அவர்கள் தங்கள் அகந்தையை துறக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் சங்கரர் வழக்கம் போல் பிச்சை எடுக்க சென்று ஒரு குடிசையை அடைந்தார். அவர் அந்த குடிசையின் முன் நின்றபோது அங்கே ஒரு பெண்மணி இருப்பதை கண்டார். அவர் இனிமே

குரலில், "அம்மா, எனக்கு பிச்சை கொடு" என்று கூறினார். அந்த பெண் கந்தலான ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் வெளிரி களைப்புடன் காணப்பட்டாள். அவள் மிகவும் ஏழை என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் சங்கரர் அங்கிருந்து நகர விரும்பவில்லை. ஏனெனில் மூன்று முறை கூப்பிட்ட பிறகும் எந்த பதிலும் வராவிட்டால் அங்கிருந்து நகர்ந்து அடுத்த இடத்திற்கு செல்வது தான் வழக்கம். அந்த பெண் சங்கரரை கவனித்து புன்னகையுடன் அவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டாள். பிறகு அவள் ஏதோ ஒன்றை பதற்றத்துடன் தேடுவது போல் தோன்றியது. உண்மை என்னவென்றால், அவள் கடும் வறுமையில் வாடினாள். வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை. ஆனால் அக்காலத்தில் இந்தியாவில் விருந்தோம்பல் குணம் அபரிமிதமாக இருந்தது. தற்போதும் ஓரளவுக்கு அது தொடர்கிறது. அதனால் முன்பின் தெரியாதவர்களுக்கு உணவளிப்பதை ஒரு பாக்கியமாக கருதி தன்னிடம் இருந்தவற்றில் சிறந்ததை கொண்டு மனதார அவர்களுக்கு பரிமாறினார்கள். நிலைமை இப்படி இருக்க அந்த பெண்மணி தன் குடிசையில் இருந்த பானைகளுக்குள் அரிசியையும் பருப்பையும் பதற்றத்துடன் தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் இல்லை. அவள் முகத்தில் கவலை படர்ந்தது. இதோ அறிவு கூர்மையுடன் முகம் பிரகாசிக்க அந்த அப்பாவி சிறுவன் ஒருவன் உணவுக்காக வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் குழந்தை வடிவில் வந்த சூரிய கடவுளைப் போல காட்சியளிக்கிறானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு தோன்றியது. அது துவாதசி நாள். பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் துவாதசி அன்று நெல்லிக்காய் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள். அவளுக்கு ஒரு நெல்லிக்காய் மீதம் இருந்தது நினைவுக்கு வந்தது. சமையலறைக்குள் சென்று அலமாரியில் தேடி தனக்காக வைத்திருந்த அந்த பழத்தை கண்டுபிடித்தாள். அந்த பழம் காய்ந்து பட்டாணி அளவில் இருந்தது. அவள் அதை எடுத்துக்கொண்டு வெளியே காத்திருந்த சங்கரனிடம் மிகுந்த தயக்கத்துடன் கொண்டு வந்தாள். காய்ந்த நெல்லிக்காயை பிச்சையாக கொடுக்கலாமா என்றோ அல்லது சங்கரன் அதை ஏற்றுக்கொள்வானோ என்றோ அவளுக்கு உறுதியாக தெரியவில்லை. மிகுந்த தயக்கத்துடன் அவள் சங்கரனிடம் வந்து அதை அவனது பிச்சை பாத்திரத்தில் வைத்தாள். அவளால் தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. தன் வீட்டில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இதுதான் என்று அவனிடம் கூறி இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவன் மனம் உருக வேண்டினான். அந்த பெண்ணின் தன்னலமற்ற தன்மையை கண்டு சங்கரர் நெகிழ்ந்து போனார். தனக்கென்று எதுவுமே இல்லாத ஒரு பெண் சங்கரரை வெறுங்கையுடன் திருப்பி மன்னிப்புவிடக் கூடாது என்பதற்காக தன்னிடம் இருந்த ஒரே ஒரு பொருளை தயக்கமின்றி தந்தாள். அவருக்குள் எழுந்த அந்த உணர்வு லட்சுமி தேவியை போற்றும் ஒரு அழகான துதியாக வெளிப்பட்டது. இந்த தன்னிச்சையான உணர்ச்சி பெருக்கில் செல்வத்தை தரும் தேவியான மகாலட்சுமி இந்த ஏழை பெண்ணின் மீது தன் அருளை பொழிய வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து மன்றாடினார். 21 சரணங்கள் கொண்ட இந்த துதியின் வரிகள் மிகவும் கவித்துவமாகவும் தெய்வீகமாகவும் இருந்தன. அப்போது 5 வயது மட்டுமே நிரம்பியிருந்த சிறுவன் சங்கரனின் அழகான பாடலை கேட்டு மனம் உருகிய மகாலட்சுமி தேவி வானத்தில் தோன்றினாள். திடீரென்று அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்காய்கள் மழையாக பொழிந்தன. ஆச்சரியத்தில் மூழ்கிய அந்த பெண் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆனால் அது உண்மைதான். தங்க நெல்லிக்காய்கள் மழையாக பொழிந்து கொண்டே இருந்தன. சங்கரர் பாடிய அந்த பாடல் கனகதாரா ஸ்தோத்திரம் என்று அறியப்பட்டது. சரஸ்வதி தியான ஸ்லோகம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.

0: அகஸ்திய முனிவரால் எழுதப்பட்ட ஸ்லோகம் சரஸ்வதி தியான ஸ்லோகம். அகஸ்திய கிருதம் என்று பெயரிடப்பட்டு 10 ஸ்லோகங்கள் 20 வரிகளில் உள்ளன. இதனுடைய அர்த்தம், வரங்களை தரும் தேவி பக்தர்களின் தூய்மையான விருப்பங்களை நிறைவேற்றி தரும் கலைமகளே, உன்னை வணங்குகிறேன். நான் எனது கல்வியை தொடங்கும் போது எனக்கு எப்போதும் பரிபூர்ண வெற்றியை கொடுக்க வேண்டும். வெண்ணிற ஆடை அணிந்து குளிர்ந்த சந்திரனை போன்ற பிரகாசமான திருமேனியுடன் காட்சியளிப்பவளே, ஸ்பட்டிக மாலை, தாமரை மலர், கல்வி புத்தகம் மற்றும் கிளி ஆகியவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்தியவளே, 4 கரங்கள் கொண்டு முழு நிலவை போன்ற அழகை கொண்டவளே, அனைத்து உலகப் பொருள்களுக்கும் ஆதாரமாய் விளங்கி வீணை வாசிப்பதில் பேரின்பம் கொள்பவளே, சகல பாஷைகளுக்கும் அதி தேவதையாக விளங்கும் பாரதி தேவியே, என் மனதில் தியானிக்கிறேன் முன்னை. தூய நெஞ்சம் கொண்ட ஞானிகளாலும் பிரம்மதேவனாலும் எப்போதும் போற்றப்படும் தேவி, என் இதயத்தில் வீற்றிருக்க நீ வாராய்.
1: விளக்கேற்றும் வேளையில் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் 2 நாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு பி தேவிகா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று

0: தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவாக நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர்வாருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக்கா அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை

0: கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன்வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இருக்கு.
1: ஆகாஷ்வாணி.
3: நிலைத்த நேரம் பொது 6:40:45. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில்

0: கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
5: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
6: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
7: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
6: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைன்னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேர்கள் இதுவரை கேட்டது பெட்டதகமழு படுகுமொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலைத்த நேரம் போது 7 மணி. இனி கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் நல்லதொரு குடும்பம். இந்த படத்திற்காக ஜெயச்சந்திரன், டி எல் மகராஜன், பி எஸ் சசிரேகா ஆகியோரது குரல்களில்.

ஏனிந்த சாபம் ஆளான பாவம்.

இதுவரை திரைகாணம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மதுரை மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.
1: மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இம்முகாமில் 82 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 4,261 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். 150 மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்களும் 8 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டு 31 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 764 வேலை நாடுனர்கள் தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் TNPSC மற்றும் இதர தேர்வு முறைகள் மூலம் விரைவாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஆண்டில் 10,000 பேரை தேர்வு செய்து பணியமர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த மையம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தானதாரர்கள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழா கலையரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள், தானதாரர்கள் மற்றும் அரிய வகை இரத்த குழு தானதாரர்கள் என சுமார் 160 குருதி கொடையாளர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மதுரை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ துணை அறிவியல் பிரிவு மருந்து

0: கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் பள்ளி ஆகிய பிரிவுகளுக்கான இரத்த கொடையாளர்கள் மன்ற கிளையையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், எண்ணற்ற உயிர்களை காக்கும் ஆற்றல் கொண்ட இரத்த தானம் என்பது மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த சேவையாகும் என்றார். மேலும் தேவையான நேரத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான இரத்தம் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்து உயிர்களை காக்க பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மண்டலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 705 பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச்சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டலத்தின் மூலம் மாநகரம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் 460 சாதாரண கட்டணமுள்ள நகர் பேருந்துகள், 64 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், 196 டீலக்ஸ் பேருந்துகள் என மொத்தம் 665 நகர பேருந்துகளும், மேலும் 40 புறநகர் பேருந்துகளும் சேர்த்து மொத்தம் 705 பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகின்றன என அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதியாக தலா ₹50,000 பெறுவதற்கான காசோலையை 2 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் நுண்ணுயிர் பாசன திட்டம், மலை தூவான், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்பன உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், அனைத்து துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பான முன்மொழிகள் இருப்பின் அவற்றை உடனடியாக தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவ்வாறு பெறப்படும் முன்மொழிவுகளை அரசின் கவனத்திற்கு விரைவாக எடுத்துச் சென்று உரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சுரேஷாவில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பயிலரங்கம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி கலரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிலரங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்து விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார். முன்னதாக மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்த பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர்கள், புற்றுநோயை கண்டு அஞ்சாமல் உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் பெற்றால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும் என தங்களது நம்பிக்கையை அனுபவம் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து கொள்ளுதல், உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொடக்க நிலையிலேயே முறையான சிகிச்சை பெறுதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு பயிலரங்கின் முதன்மையான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதி

0: ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 118 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த

0: நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற சிற்கணக்கில் பிரேசிலின் லாரா ரொவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்த நேரம் பொது 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
2: ஆகாஷ்வாணி
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம் வரும் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை உதகை TNEB வளாகம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற உள்ளது. 15ஆம் தேதி கூடலூரில் நாடார் கல்யாண மண்டபத்தில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். 16ஆம் தேதி குன்னூரில் ஆண்டனிஸ் பள்ளி வளாகம் சிம்ஸ் பார்க் அருகில் நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சோலார் அமைப்பது, பதிவு செய்வது மற்றும் வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் ஆகியன இடம்பெற உள்ளது. தவறாது இந்த விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாமில் கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது.

முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சை குளோரைடு 1 லிட்டர் நீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில், இலைவழி மூலமாக மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கு அருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45 மற்றும் 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும்.

கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரி ரோசிலியம் லெலாசினம் ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.

0: நிலையத்தில் நேரம் இப்போது 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலைய IPL அக்ராணி பயிற்சியாளர் எம் சம்யுக்தா அவர்கள் கிசான் கிரெடிட் கார்டு பற்றிய உரை வழங்க கேட்கலாம்.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோ சம்யுக்தா. நான் ஒரு இளநிலை வேளாண் அறிவியல் பட்டதாரி. தற்போது நான் விரிவாக்க கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் IPL ஃபவுண்டேஷன் டெல்லி ஒருங்கிணை நடத்தும் அக்ரானி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறேன். இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு மிகவும் பயன்படுற மாதிரி ஒரு திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு வழங்கும் திட்டத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். நம்ம மத்திய அரசா இருக்கட்டும் இல்ல நம்ம தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், மக்களுக்கு உதவுற மாதிரி நிறைய திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. இந்த திட்டங்கள்ல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் ஒன்று. நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேயிலை, கேரட், முட்டைகோஸ், பூண்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அப்படின்னு நிறைய பயிரை வந்து நம்ம சாகுபடி செஞ்சு

பயிர்க்கடன் வழங்கணும்னு தான் இதோட முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் 2012 இந்த திட்டத்தை மேம்படுத்த ரூபே ஏடிஎம் டெபிட் கார்டு வசதி இருக்கிற மாதிரி அட்டையை வழங்கினாங்க. 2018-19 கால்நடை வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு இதை வந்து விரிவுபடுத்தினாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன, யாரெல்லாம் பயன்பெறலாம், எப்படி இதுக்கு விண்ணப்பிக்கலாம், வட்டி, அதுக்கப்புறம் எப்போ திரும்ப இதை செலுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்த பத்தியும் விரிவா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பயிர் சாகுபடி செய்யும் பொழுது விதை வாங்குறதுல இருந்து அறுவடை செய்யற வரை நமக்கு நிறைய செலவு வந்து இருக்கும். இந்த செலவுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி மத்திய அரசு எளிய முறையில கடன் பெற இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எளிதா சொல்லணும்னா வணிக நிறுவனங்கள்ல இருக்கிற ஏடிஎம் கிரெடிட் கார்டு போல இந்த கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பு அட்டைனே சொல்லலாம். இப்போ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்றத பார்க்கலாம். முதல்ல விதைப்பிலிருந்து அறுவடை வர தேவைப்படுற எல்லா செலவுகளுக்கும் கடன் உதவி வழங்கும். ரெண்டாவது, விவசாய உபகரணங்கள் வாங்குறதுக்கு செலவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பண்ணைய பராமரிக்கிற ஆகிற செலவா இருக்கட்டும், இந்த திட்டத்தின் மூலமா வாங்குற நம்ம பணத்தை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது, இதை விவசாயம் செய்யறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இந்த திட்டத்துல கீழே பயன்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஆடு, மாடு, கோழி இல்ல மீன் வளர்த்திட்டு இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி துணை தொழில்களுக்கும் இந்த திட்டம் வந்து நமக்கு வந்து கடன் கொடுத்து உதவும். அடுத்து இந்த திட்டம் மூலமா யாரெல்லாம் கடன் வாங்கலாம்னு பாக்கலாம். பொதுவா 18 வயசுக்கு மேல இருக்கிற விவசாயிகள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். சொந்த நிலத்துல சாகுபாடு செய்யற விவசாயிகளா இருக்கட்டும், இல்ல குத்தகை விவசாயிகளா இருக்கட்டும், இதுக்கு வந்து தாராளமா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கால்நடை அல்லது மீன் வளர்ப்பவரா இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல சுய உதவி குழுக்கள், எஸ்எஜின்னு சொல்லுவோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாவும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறலாம். இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்ற பார்க்கலாம். முதல்ல, விவசாயி மொத்தமா வந்து பணத்தை பெறணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கிசான் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டில் நம்மளுடைய ஏடிஎம்ல இருக்கிற மாதிரியே ஒரு மைக்ரோ சிப் வந்து இருக்கும். அதை நம்ம ஏடிஎம்ல வந்து போய் பணம் எடுக்கிறோம் இல்லையா, அதே போல இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாகவே நம்ம ஏடிஎம்ல போய் நமக்கு தேவையான பணத்தை அப்பப்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம விதை வாங்குறப்ப நம்மள்ட்ட வந்து கையில காசு இருக்கும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப வந்து நம்ம காசு வந்து ஏடிஎம்க்கு போய் அங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால விவசாயி இந்த தொகையை ஒரே நேரத்துல வாங்கணும்னு அவசியம் இல்லை. தேவைக்கு ஏற்ப எப்பப்ப தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம் மூலமா வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட கால வரை வட்டி இல்லாத கடன் கொடுக்கறாங்க இந்த திட்டத்தை மூலமா. இது எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாசம் வரை நமக்கு வந்து அவகாசம் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த கடனை வந்து நீங்க வந்து எங்களுக்கு திருப்பி வந்து கொடுக்கணும் அப்படின்னு. இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வாங்கின கடனை வந்து நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியே கிடையாது. இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு மிக சிறந்த அம்சம்னே சொல்லலாம். இந்த கால வரை அப்படிங்கிறது நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய நில பரப்பளவு, நம்ம வந்து எந்த பயிர் வந்து சாகுபடி செய்ய போறோம், இதெல்லாமே பொறுத்து மாறலாம். ஒவ்வொரு பயிருக்கு ஏத்த மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு ஆகிற செலவுக்கு ஏத்த மாதிரி இந்த கால அவகாசமா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடனோடைய அமௌண்டா இருக்கட்டும், இது வந்து மாறலாம். அதனால இதை நம்ம கரெக்டா வங்கியை அணுகி எந்த மாதிரியான பயிர் வந்து நம்ம சாகுபடி செய்ய போறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. அடுத்து மூணாவது சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு நமக்கு எந்த ஆவணங்களுமே தேவையில்லை. அதாவது இப்போ ஒரு தனியார் வங்கி கிட்ட போய் நம்ம கடன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கொலாட்ரலா, அதாவது ஒரு ஒரு பேக்கப்பா வந்து நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க, நம்மளோட நில பத்திரம், அப்படி இல்லைன்னா நம்மளோட வீடோட பத்திரம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மள்ட்ட அந்த டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரை நமக்கு எந்த விதமான ஆவணங்களும் தேவையில்லை. அதாவது நம்மளுடைய லேண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி வந்து தேவையே இல்லை. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரை நம்ம எந்த ஆவணங்களும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதும் அவசியமும் இல்லை. நாலாவது சிறப்பு அம்சம், இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து நம்ம ஒரு வாட்டி விண்ணப்பிச்சுட்டு நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு வரை செல்லுபடியாகும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நம்ம வந்து அதை போய் புதுப்பிச்சுக்கணும். அதாவது

0: நியூ பண்ணிக்கணும். மற்றபடி 5 ஆண்டுகள் வரை இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கடன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஏடிஎம்ல வந்து போய் பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், அது வந்து நம்ம இதையை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நமக்கு பிரதான மந்திரி பயிர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு பயிர் ஏதாவது இப்போ ஏதாவது சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம அந்த காப்பீடு திட்டமும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது வந்து வங்கிக்கு வங்கிக்கு மாறலாம். இதை வந்து நம்ம நேரடியாக வங்கிக்கே போய் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து இதற்கு தேவையான ஆவணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நமக்கு விண்ணப்ப படிவம் வேணும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும். இதை வந்து நம்ம வங்கியில் கூட இருக்கலாம், இல்லைனா இணையதளத்துலையுமே இருக்குது. நம்ம வங்கிக்கு நேரடியாக போய் நம்ம இதை வந்து விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அங்கே கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இணையதளத்துலேயுமே வந்து இதை வந்து வாங்கிக்கலாம். அடுத்த முக்கியமான ஆவணம் பார்த்தீங்கன்னா அடையாள சான்று. நம்ம எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து இருக்கும், அந்த ஆதார் கார்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. மூன்றாவது, நம்ம நிலத்தோடைய பட்டா சிட்டா அடங்கல் என்ஜாய்மெண்ட், முக்கியமாக அடங்கல் அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட், இது ரெண்டும் முக்கியம், ரொம்ப முக்கியம். இதை வந்து எடுத்துகிட்டு போங்க. இதே வந்து குத்தகை விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குத்தகை ஆவணமும் எடுத்துகிட்டு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆவணங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வங்கிக்கே டைரெக்டாக போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படும். அடுத்து நம்மளுடைய வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இப்போ எந்த வங்கியில் போய் இதை விண்ணப்பிக்கிறோமோ அந்த வங்கியோட பாஸ்புக் வந்து நம்மளுக்கு முக்கியம். நம்ம வந்து அந்த வங்கியில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இது வந்து செல்லுபடி ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்து அங்கே இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆவணங்கள் வந்து வங்கிக்கு வங்கிக்கு மாறும். நீங்கள் எந்த வங்கியில் வந்து இதை போய் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்ககிட்ட டைரெக்டாக போய் எந்த மாதிரியான ஆவணங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. முக்கியமான ஆவணங்கள் நான் வந்து சொன்னது தான் விண்ணப்ப படிவம், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, பட்டாச்சிட்டா அடங்கல் என்ஜாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் குத்தகை விவசாயியாக இருந்தீங்கன்னா குத்தகை ஆவணம் வேணும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய வங்கி கணக்கு புத்தகம். இது வந்து இருந்தாலே நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து இந்த திட்டத்தை எங்கே போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிற பொதுத்துறை வங்கி, இல்லை கிராம வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அதாவது நம்ம பாக்ஸ்ன்னு சொல்வோம், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கூட்டுறவு வங்கி, இல்லை சில தனியார் வங்கிகளும் இந்த திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு, அங்கே போய் இதை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கூட்டுறவு வங்கி வந்து சேரிங் கிராஸ் பகுதியில் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தொட்டபெட்டா பஞ்சாயத்து கீழே வரீங்க அப்படின்னா தொட்டபெட்டா கூட்டுறவு கடன் சங்கம் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய உழவர் சந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் வந்து இருக்குது, அங்கே போய் கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. இல்லை உங்கள் ஊர் வந்து டவுன் இது கீழே வருது அப்படின்னா இதுவுமே சேரிங் கிராஸில் தான் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி சில ஊரில் வந்து அந்தந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வந்து இருக்கும், அங்கே போயும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வர ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம விண்ணப்பிச்சிட்டோம், நம்ம வந்து எல்லா ஆவணங்களையுமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து எந்த பயிர் வந்து நம்ம சாகுபடி செய்ய போகிறோம், எந்த அளவு வந்து செய்ய போகிறோம், 1 ஏக்கரா 2 ஏக்கரா அந்த மாதிரி எந்த அளவில் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து என்னென்னா இந்த கடன் வந்து கொடுப்பாங்க. அதாவது கடனும் கொடுப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கால வர வந்து கொடுத்துருவாங்க, 6 மாதமோ இல்லை 1-8 மாதமோ கொடுப்பாங்க. அந்த கால வர முடியறதுக்குள்ள நம்ம வந்து கடனை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற ஆவணங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது சரி பார்ப்பாங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வரம்பை வந்து நிர்ணயிப்பாங்க, 1 லட்சமா இல்லை 1.5 லட்சமா அப்படிங்கறத வந்து நிர்ணயிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிசான் கிரெடிட் கார்டு அட்டையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம ஏடிஎம்ல போய் நம்ம எப்படி எல்லாருமே ஏடிஎம்ல போய் நம்ம காசு எடுக்கிறோமோ அது மூலமா நம்ம எளிதா வந்து எப்பப்ப தேவையோ அப்பப்ப நம்மளுக்கு தேவைப்படுற பணத்தை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்து இதை இணையதளத்துல விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். எங்க அப்படின்னா பொது வேலை மையங்கள், அதாவது சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போய் இதை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இணையதளத்துல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க வங்கிக்கே வந்து போய் தாராளமா இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமான குறிப்பு வந்து இந்த நேரத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், போலி அழைப்புகள் அதாவது மோசடிகள் வந்து இதுல வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னா வந்து நமக்கு தெரியாது, யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேசிசி கடன் தரும் அதனால ஒரு முன்பணமா இதை வந்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது போலி அழைப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நம்பவே நம்பாதீங்க. எந்த அரசு திட்டமும் இந்த மாதிரி போன் பண்ணி நமக்கு வந்து கடன் தரோம் அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய போன் நம்பரு ஓடிபி இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காலை வந்து கட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றது நல்லது. எந்த ஒரு அரசு வங்கியும் சரி இல்ல எந்த ஒரு அரசு திட்டமுமே சரி யாருமே நமக்கு போன் பண்ணி அவங்களே வந்து இந்த மாதிரி கடன் வசதி வந்து நாங்க தரோம், நீங்க வந்து முன்பணம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் வந்து உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உதகை வானொலி நிலையத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. இறுதியாக இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் என் நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நீலகிரி மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலைய IPL அக்ராணி பயிற்சியாளர் எம் சம்யுக்தா அவர்கள் கிசான் கிரெடிட் கார்டு பற்றிய உரை வழங்க கேட்டீர்கள்.
2: இனி கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

உங்களின் நினைவிற்கு நாளை இரவு மணி 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு

0: காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் இப்போது 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344109 8 9342 9018, வாட்ஸ்அப் எண் 8300019118. வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என பார்ப்போம். வணக்கங்க.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: சென்னையிலிருந்து ராஜேஷ் சார்.
0: சரிங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: கண்டிப்பா சார், என்னோட திரைப்படம் பாத்தீங்கன்னா நினைவல நித்யா திரைப்படம் சார். பாடலை பத்தி ரோஜாவை தாலாட்டம் தென்றல் அந்த பாடல் சார்.
0: அதாவது இனிமையான இந்த நேரத்துல
1: ஒரு
0: தாலாட்டு பாடல் மாதிரி இருக்கும், அதனால இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க.
1: ஆமா, இங்க சென்னையில வந்து வெயில் பயங்கரமா இருக்கு. இந்த பாடல் மூலமா கொஞ்சம் அப்படியே குளிர்ச்சியா இருக்கும். அதனால இந்த பாடல் சார்.
0: மகிழ்ச்சிங்க. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் வழியாக தெரிவித்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி, தேவி, அகிலா இவர்களின் விருப்பத்தில் சாதனை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர். அவர்களின் விருப்ப பாடல் இதோ.

0: 8:17 நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும். அடுத்த அழைப்பாளர் யார் என பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் MRM அவர்களே, தாங்கள் நலம் தான?
0: நலம் நலம். தாங்கள் நலம் கேட்பது யாரோ?
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். நலமோடு இசையோடு இணைந்த ஊட்டி MT ரவிச்சந்திரன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. நீங்கள் அனைவரும் நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்குங்க.
1: உங்கள் உடலும் உள்ளமும் நலம் தானா?
0: எல்லோரும் நலம்.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சிங்க. சரிங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல், இந்த இனிமையான இரவு வேளையில என்ன பாடல் விரும்பி கேட்கறீங்க?
1: நீங்கள் வழங்கும் ஒரு பாடல் என்னை கண் உறங்க வைக்கும், அனைவரின் கண்களையும் சொக்க வைக்கும் ஒரு பாடல். நல்லது கண்ணு கனவு கணிந்தது நன்றி உனக்கு என்கிற ஒரு அருமையான பாடலை நன்றி தெரிவித்து பாடலை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன்.
0: அதாவது இனிமையான பாடல், இனிமேக நீங்களும் நல்லா பாடுனீங்க.
1: மிக்க மகிழ்ச்சி அன்பு அறிவிப்பாளர். நீங்கள் வந்ததுனால் ஒரு குஷி ஆகிவிட்டது எனக்கு.
0: மகிழ்ச்சிங்க. நீங்கள் வந்தது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். உங்களுக்காக பாடலை வணங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது நினைத்தாலே இணைக்கும். நிலைத்த நேரம் 8:23. நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்து இருக்கும் நேயர்கள் ஊட்டி மார்க்கெட் சிவா, டிஆர் பஜார் சீனிவாசன் இவர்களின் விருப்ப பாடல் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் பூந்தளிராட பாடலை விரும்பி கேட்டுள்ளனர். இதோ அந்த பாடல்.

0: 8:28 நினைத்தாலை இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: இனிய இரவு. வணக்கம்ங்க.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்துங்க?
1: மடத்துக்குழு வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுரணி பேசுறேங்க.
0: சரிங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: முந்தானை முடிச்ச படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அந்தி வரும் நேரம் பாடல வந்து இரவு நேரத்துல கேக்குறீங்க?
1: ஆமாங்க, இரவு இப்பத்தான அந்தி முடிஞ்சிருக்குதுங்க.
0: ஆமா, கண்டிப்பா. சரிங்க, உங்களுக்காக பாடலை வணங்கிடலாங்களா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் 8:34.
1: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர், இவரின் விருப்ப பாடல் வெளிச்சம் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடலை விரும்பி கேட்டுள்ளார். இதோ அவரின் விருப்ப பாடல்.

டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம், இசையாகும் நேரம்.

0: நேர்த்தாளை இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பு பாடல் என்னங்க?
1: தாவணி கனவுகள் படத்திலிருந்து செங்கமலம் சிரிக்குது அந்த பாட்டுங்க சார்.
0: சரிங்க, கண்டிப்பா அப்படிங்கலாம். திருப்பூர்ல எப்படிங்க கிளைமேட்ல எப்படி இருக்குங்க
1: சார்? மோடமா தான் இருக்குங்க சார், மழை இல்லைங்க, வெயில் படைக்குதுங்க.
0: பகல்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்குங்க.
1: ஆமா சார்.
0: சரிங்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருங்க?
1: வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க சார், கைத்தறி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கங்க சார்.
0: சரிங்க, சரி மகிழ்ச்சிங்க. உங்கள் விருப்ப பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

அடுத்து வாட்ஸ்அப் வழியாக பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள், நொண்டிமேடு பகுதியிலிருந்து வேலு மற்றும் திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜனக, ரேவதி, தினேஷ்குமார் ஆகியோரது விருப்ப பாடலாக அச்சாணி படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை இப்பொழுது அவர்களுக்காக வழங்குவோம்.

0: நினைத்தலை இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெருவில் இருந்து செல்விரவிங்க சார்.
0: சரிங்க, என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க?
1: இந்த பாட புதிய வார்புகள் இல்லைங்க.
0: சரிங்க.
1: மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் என்ற பாடலுங்க. என் பேரன் பிறந்த நாளுக்காக கோபிநாத்துக்காக இந்த பாடல் வேண்டி கேட்கிறேன் சார்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள்ங்க, நல்லா பாடுவீங்களாட்டிருக்கு.
1: நன்றிங்க சார்.
0: சரிங்க, அழகா பாடுறீங்க, உங்களுக்காக இந்த பாடலை வணங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேர்களை, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாகவும் ஒரு நேயர் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தொலைபேசி இணைப்பில் ஒரு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை போகம்பட்டியிலிருந்து குமார் பேசுகிறேன்
0: சார். சரிங்க.
1: எனக்கு வந்து ரயில் அந்த போகிறவள இந்த பாடல் மட்டும் கொடுங்க சார்.
0: அதாவது வாட்ஸ்அப்லேயும் வந்து ஒருத்தர் பாட்டு கேட்டிருக்காங்க, ரயிலுக்கு நேரமாச்சு இந்த படத்தில் போறவளே பொண்ணுத்தாய் பாடலை கேட்டிருக்காங்க
1: சார். ஆமாங்க சார். ஆமாம்,
0: யார் கேட்டிருக்காங்கன்னா மடத்தக்குளம் கனியூர் அண்ணாதுரை.
1: சரிங்க சார், சரிங்க சார். அவருக்காகவும் சேர்த்திங்க சார், எனக்கு பாடல் கொடுத்தாங்க சார்.
0: சரி, உங்களுக்காகவும் அவருக்காகவும் பாடலை வழங்கிடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

நினைத்தாலை இணைக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர். முருகேசன். ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்தும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும்.

0: Good evening. This is Akashvani. I am Sairam Mujtaba with the news at 9. The headlines. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments. Government to set up high-level committee to address sugarcane farmers' grievances in Maharashtra and Karnataka. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates three new venues. American economists Robert E. Hall and Michael Woodford to get this year's Nobel Prize in Economics. An IMD forecasts a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. And now the news in detail. Commerce and Industry Minister Piyush Goyal has called for doubling India-UK bilateral trade by 2030. Mr. Goyal said this while addressing the JETCO business plenary under the 16th session of the India-UK Joint Economic and Trade Committee, JETCO, in New Delhi today. The minister reaffirmed the country's commitment to deepening India-UK economic cooperation through sustained engagement, stronger institutional mechanisms, and enhanced collaboration. He said this will unlock new opportunities for businesses in both the countries.
1: We can create greater corridors of cooperation in fintech, insurance, cross-border payments, transition finance, trade finance. We should really be looking at both these centers becoming one connected pathway towards greater progress and prosperity. And finally, healthcare and consumer sectors, whether it is generic pharma on the Indian side, or branded pharmaceutical innovative products on the UK side, our diagnostics, food processing and consumer goods. India's affordability and Britain's discovery together can become a force multiplier.
0: Commerce and Industry Minister also addressed the Delhi Dialogue 2026 in New Delhi today. Mr. Goyal emphasized that the country's youth must actively participate in India's development journey by bringing fresh perspectives, innovative ideas, and a strong sense of purpose to policy making.
2: All we have to do is to demonstrate the strength of 1.4 billion people. So you are an aging population, I am a young population. My average age is below 30 years. For the next 30 years, I will remain below 30. So from now until 2047, I will become a $30 trillion economy and the fastest growing large economy. I tell every minister, this is a paper, you put any growth rate you want and calculate your GDP in the next 22 years, up to 2047. Let's put the two numbers side by side and then realize. There's no country in the world which will probably double their GDP.
0: Centre has urged all states and union territories to ensure the prominent display of rates charged for services and facilities offered by clinical establishments. The move aims to empower patients to make informed healthcare decisions, prevent billing-related disputes, and strengthen trust in healthcare services. Union Health Secretary Punya Salila Shrivastav has written a letter to the chief secretaries of all states and UTs in this regard. More from our correspondent.
3: In the letter, the Union Health Secretary has called for a review of compliance with applicable regulatory provisions and appropriate measures to ensure that information on healthcare service charges is clearly visible and easily accessible to patients and their attendants. The states have also been urged to facilitate transparent display of package rates for international patients visiting India on medical and Ayush visas. This would enable international patients to make informed choices, help minimize pricing and billing-related grievances, and further strengthen India's position as a trusted destination for medical and Ayush care. The initiative also reinforces the central government's commitment to making healthcare delivery more transparent, accountable and responsive to patients' needs. With Dipendra Kumar, Bhanu Pratap Singh, Akashvani News, Delhi.
0: The centre has announced to set up a high-level committee within a week to address the grievances of sugarcane farmers from Maharashtra and Karnataka. This was decided after Union Minister of Agriculture and Farmers' Welfare, Shivraj Singh Chauhan, and Union Minister of Consumer Affairs, Food and Public Distribution, Prahlad Joshi, held a meeting with delegations of sugarcane farmers from Karnataka and Maharashtra in New Delhi today. The meeting held a discussion on various issues concerning sugarcane farmers, including ground-level challenges, discrepancies in recovery figures reported by sugar mills, weighing procedures, wastage, laboratory testing, and crop insurance. With the aim of providing immediate relief to farmers, Union Ministers Shivraj Singh Chauhan and Prahlad Joshi made a major announcement regarding the formation of a special high-level joint committee within a week. This committee will comprise representatives from the central government, state governments of Karnataka and Maharashtra, farmers' organizations, and sugar mills, as well as subject matter expert scientists. The committee will meticulously examine every technical aspect related to the timing of sugarcane harvesting, scientific recovery parameters, modern laboratory testing systems, and the accuracy of weighing. It will submit its recommendations to the government within a stipulated time frame. This is Akashvani giving you the news.
4: Stay connected with AIR News. Follow us on X at AIR News Alerts and visit newsonair.gov.in for the latest updates.
0: Welcome back. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief, whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to India Bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
5: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has the right to approach us. Every citizen of India has this right. We will hear the grievances and address their concerns in accordance with the law and the legal framework. I received the letter yesterday and replied to it last night, and I have cited the reasons for expressing my inability to meet. I have maintained the confidentiality of the letter.
0: The BJP has accused the Congress of attacking constitutional institutions over the years, alleging that the party blames these institutions for its electoral defeats. Addressing a press conference at party headquarters in New Delhi today, Union Minister and senior BJP leader Shivraj Singh Chauhan alleged that the Congress is attempting to return to power by discrediting institutions rather than winning the support of the people. Delhi police has designated three new venues for protests and demonstrations: Ramlila Ground, Burari Ground and CBD Ground in East Delhi. In an order, Delhi Police Commissioner Anurag Kumar announced that Jantar Mantar has been denotified as a designated protest site. The Union Home Ministry had constituted a committee to identify suitable alternative venues to ensure citizens' right to organize protests and demonstrations. This is Akashvani. You're listening to News at 9.
4: Want more news? Follow us on X at AIR News Alerts and subscribe to News on Air Official on YouTube.
0: Prime Minister Narendra Modi has completed 25 years in public service, a journey defined by the mantra of Jan Seva Se Desh Seva and a relentless commitment that continues. Guided by this vision for Seva and Sushasan, the government has been ceaselessly working towards achieving the goal of a Vikasit Bharat by 2047. Through inclusive development and social empowerment, this dedication is transforming lives. Today, in our special series, we bring you an instance of how this vision has been translated into action through the FDI policy.
6: India's foreign direct investment policy has undergone major reforms over the past decade, with the government liberalizing sectoral rules to attract greater foreign investment into the country. The government has progressively liberalized FDI norms in key sectors. Foreign investment up to 74% is permitted in defense and 100% in telecom, insurance and space sector. The country has received a record over $748 billion in FDI between 2014 and 2025. The number of source countries investing in India also rose from 89 to 112. Addressing the Rojgar Mela in New Delhi, Prime Minister Narendra Modi highlighted that today more than 100 countries are investing in India through FDI.
7: आज दुनिया के 100 से अधिक देश भारत में FDI के जरिए निवेश कर रहे हैं। वर्ष 2014 से पहले के 10 वर्षों की तुलना में भारत में 2.5 गुना से अधिक एफडीआई आया है और ज्यादा विदेशी निवेश का अर्थ है भारत के युवाओं के लिए रोजगार के अनगिनत अवसर। आज भारत एक बड़ी मैन्युफैक्चरिंग पावर बनता जा रहा है। इलेक्ट्रॉनिक्स, दवाएं और वैक्सीन, डिफेंस, ऑटो, ऐसे अनेक सेक्टर्स में भारत के प्रोडक्शन और एक्सपोर्ट दोनों में अभूतपूर्व वृद्धि हो रही है।
6: चीफ इकोनॉमिक एडवाइजर ऑफ गवर्नमेंट ऑफ इंडिया वी अनंत नागेश्वरन सेड दैट इंडिया हैज ओपन्ड अप सेवरल सेक्टर्स इंक्लूडिंग स्पेस, ड्रोन्स, डिफेंस एंड इंश्योरेंस टू फॉरेन इन्वेस्टमेंट।
8: वी आर नाउ ट्राइंग टू फोकस ऑन ग्लोबल वैल्यू चेन्स, नंबर वन। नंबर टू, वी हैव ओपन्ड अप मेनी सेक्टर्स फॉर फॉरेन इन्वेस्टमेंट, वेदर इट इज स्पेस, ड्रोन्स, डिफेंस, द इंश्योरेंस सेक्टर फॉर एग्जाम्पल। एंड द प्राइम मिनिस्टर ऑल्सो हैज स्पोकन अबाउट न्यूक्लियर एनर्जी जनरेशन टू बी ओपन टू द प्राइवेट सेक्टर एंड फॉरेनर्स एक्सेट्रा। So we are continuing to make several sectors of the Indian economy open to foreign investment. And third, we are pursuing deregulation, which is always going to make investment easier, whether it is domestic or foreign in origin.
6: The FDI policy reforms reflect India's efforts to create a more investor-friendly environment, simplified investment procedures, and to strengthen its position as a preferred global investment destination. With Dipendra, this is Anand Kumar for Akashvani News, Delhi.
0: Union Minister Gajendra Singh Shekhawat today inaugurated the BRICS Theatre Festival 2026 in New Delhi. The festival will be held till Wednesday. Speaking on the occasion, Mr. Shekhawat said, at a time when the world is witnessing geopolitical tensions, conflicts and growing uncertainties, culture can play a vital role in fostering dialogue, building trust and promoting global harmony.
9: In a world increasingly divided by differences, how do we cultivate the understanding necessary for a shared and peaceful future? Political dialogue is indispensable. Economic cooperation is essential. Diplomacy remains the cornerstone of international relations. But there is another dimension of engagement that deserves our sustained attention, the dimension of culture. Culture enables societies to understand one another.
0: Talking exclusively to Akashvani News, Director of the National School of Drama, Chitranjan Tripathi, said that the three-day festival will feature 10 theatre groups presenting 11 plays. Participating countries are India, Thailand, Indonesia, Russia, Vietnam, Iran, South Africa, Kazakhstan and Ethiopia. The 2026 Nobel Prize in Economics has been awarded to American economists Robert E. Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. The Royal Swedish Academy of Sciences said their work has strengthened the theoretical basis for fiscal and monetary policies and improved governments and central banks' ability to respond to economic fluctuations. Benchmark domestic equity indices ended in negative zone today. Sensex declined 548 points to close at 71,925. Nifty dropped 157 points to settle at 22,363. The India Meteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Keralam and Mahe during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments. Government to set up high-level committee to address sugarcane farmers' grievances in Maharashtra and Karnataka. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues. American economist Robert E. Hall and Michael Woodford to get this year's Nobel Prize in Economics. And IMD forecasts a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
10: Neram, 9 mani, 15 nimidam.
11: Akashwani.
10: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
11: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
12: வணக்கம் மேடம்.
11: பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இதன் வாயிலா நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்?
12: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதற்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இம்மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர்சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு அரை மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க தோராயமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலையும் குறைஞ்சபட்சம் 6-8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6-8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியா வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இதுல இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்துல பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குடியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை வந்து பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியா மக்களோடு பேசுவது, மக்களிடம், மக்களோடு, மக்களை பற்றி மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில், அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்துச் செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடமிருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளில் இருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதுல அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராக வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 138 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
11: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்க.
12: ஆமா. அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும் மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்ப பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுயதொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி, இவற்றை பற்றி பேசும்போது எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த துணி தான் அவரை பற்றி நம்மிடம் பேப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும். ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து, நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களையும் எடுத்து பேசும்போது, இந்த நெருக்கமான அணுக்கமான நண்பன் போல, மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்தால், அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம் இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள், அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம்ல, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றுல இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பா சொல்வேன், இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அல்லது இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, இந்த ஆவணங்கள் நிச்சயமாக என்றைக்கா இருந்தாலும் பதிவாகத்தான் இருக்க போகிறது. அது எழுத்து வடிவத்திலும் இருக்கும், குரல் வடிவத்திலும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா அந்த வடிவங்கள் என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த 12 ஆண்டுகள் அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகள்ல வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம வந்து இன்னைக்கும் நாம குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களா, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவோ, அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று

0: விஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி, ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று. இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்க வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒலி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்க பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம் இன்னைக்கு நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒலி தான். அந்த ஒலி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போ இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார், குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலி வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
0: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. குறிப்பாக அவர் அதிகமாக தொற்றுக்கக்கூடிய கல்வி, அதே சமயத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூடிய கலைகள், இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும், மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலா இது எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சு. இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று, வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ 8 மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலட்சுமி என்ற பெயர், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய முன்னேற்றங்கள் இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொற்றிருக்கிறார். அப்போ பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்க எந்த இடத்துல நீங்க போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்க இருக்கக்கூடிய
1: சுற்றுலா
0: தலங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தின் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம் தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ராமனே ராகம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வேதராகவன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதே வேதாந்த லக்ஷ்மண முனேந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிசனமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசு யோகீஸ்வர குருபதியோரற்பித சுவாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா கோய் முனிகபயா பிராப்த மோக்ஷா சமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிவபரம் சம்சயேந்தே ஜெயேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதார

कामात् परं किमपि तत्त्वमहं न जाने नैव जाने वंशे विभूषितकरात् नवनीरतापात् पीताम्बरात् अरुणबिम्बफलादरोक्षात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने ये ये வேதானாம் சாவவேதோஸ்மி என்கின்றார் கீதையிலே கண்ணம். அந்த வேதத்திலிருந்து வந்ததான சங்கீதம் வேதங்களில் காண கிடைக்காதது சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம். பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகை உஜ்ஜீவிக்க வேண்டி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்கின்றான். தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே இருந்த இடத்திலிருந்து வைகுண்டத்திலிருந்து துஷ்ட நிகரக சிட்ட பரிபாலனம் செய்ய முடியும். ஆனால் இந்த அவதாரம் எதற்குன்னாக்க ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நம்முடன் கூடி

கண்ணன் கரவைகள் பின் சென்று கானம் செய்ய துன்றோம் அறிவுந்தமில்லாத ஆய்குல துந்தினை பிறவி பிறந்தினை புண்ணியம் யாவுடோ வந்து இருக்கின்றான். ராமன் என்ன பண்றான்? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது வேடன் பட்சி குரங்கு அரக்கர் என்று அனைவருக்கும் அனுகிரகம் செய்கின்றான். எளிமைக்கு எடுத்துக்காட்டு யாருனாக்கு கிருஷ்ணன் தான் இல்லையா? கண்ணனாக அவதரித்த போது கட்டினம் மேய்க்கினும் மேய்க்கப்பட்டான், காருவாய் சாதியும் ஆகப்பட்டான், பட்டி உருளை ஆட்புண்டாம், பாவிகோள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டாள் வயல் பிடிக்கின்றார். இடக்கை வழக்கை அறியாத கோபியர்கள் கோபாலனும் கலந்து பழகி குறவை கூத்து ஆடி அவர்களாவே அகின்றான். கரவைகள் பின் சென்று காணம் செய்ய துன்போம் என்று அப்புறம் உரலிலே கட்டுப்படுகின்ற உபனிஷதத்தே உலூக்கலே நிபத்தம் என்று கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அப்புறம் என்ன பண்ணுறான்? விதுரன் வீட்டில் கூழ் குடிக்கிறான். மகாராஜாக்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு இலையை போட்டு பரிமாறிச்சு வச்சிருக்கச்சே, ஆனால் கீழ்மகன் என்று சொல்லக்கூடிய விதுரன் வீட்டில் போய் கூழ் குடிக்கின்றான். அப்புறம் என்ன பண்ணுறான்? காட்டில் போய் விளையாடிட்டு வரைச்சே ரொம்ப டயர்டாகிடுது அவனுக்கு. உடனே ஒரு வீட்டு ஒரு கோபி வீட்டு வீட்டு வாசலுக்கு வந்த உடனே உடனே உள்ளுக்குள்ளே அவன் கோபிகள் உள்ளுக்குள்ளே மாட்டு கொட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த வைக்கலெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய மேலாக்களை தொடச்சின்னு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலில் போய் கிருஷ்ணன் போய் நின்று, அக்கா அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்கிறான். தூக்கம் வருதுன்னு ஒன்று கிருஷ்ணா உனக்கு தூக்கம் வருதாடா வாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த கொட்டிலில் இருக்கக்கூடிய வைக்கையெல்லாம் கீழே போட்டு பரப்பிட்டு தன் மேலாக்கில் இருக்கக்கூடிய அந்த சாணி துணியை அந்த மேலே போட்டு கிருஷ்ணா படுத்துக்கோங்கிறான். சாணி துணியில் போய் கிருஷ்ணன் படுக்கிறானா? அதை விட எளிமையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிச்சு கூழ கீழே ஏதாவது அசிங்கமாக இருந்தால் உடனே செல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை மாதிரி இஷ்டமான அதை தவிர இஷ்டமான பசுக்களை இனிதி மெதையூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே என்று சின்ன சின்ன குட்டிகளுக்கெல்லாம் குட்டி கண்ணு குட்டிகளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தெரியல. ஒரு வாரமாக கழிநீர் பானை நாரிண்டு கிடக்கிறது. அந்த கழிநீர் பானை தலையை விட்டு விட்டு அவன் வந்து ஒரு ரிகர்சல் காமிக்கிறான் குடிக்கிறதுக்காக. அதை தவிர எல்லாத்தையும் விட குருக்ஷேத்திரத்தில் தேரோட்டுறானே, தேரோட்டச்சே என்ன நடக்கிறதுனாக்க அர்ஜுன் நின்று தேர் ஓட்டுவான் மேலே பார்த்துட்டு கீழே வந்து கிருஷ்ணன் வந்து தேர் ஓட்டுவான் மேலே அர்ஜுனன் யுத்தம் பண்ணிட்டுருப்பான். அப்போ வலது பக்கம் போகணும் இலது பக்கம் போகணுனாக்க சைகை வந்து காமிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவான்? வலது பக்கம் போகணுனாக்கா வலது பக்கத்து இடுப்பில் வந்து உதவிடுவான். வலது பக்கம் போகணும் கிருஷ்ணன், அதே மாதிரி இலது பக்கம் போகணும் இடது பக்கம் இடுப்பில் உதைக்கும். இப்படியெல்லாம் வந்து பகவான் வந்து எளிமையை தன்னுடைய எளிமையை எப்படியே காமிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்து தரவுமொரு வைதேகி பிரியலுற்று தளர் வீதி சடாவி வைகுந்த தேத்தி வனமுருவு கவிரசல் காதல் கொண்டு வாலியை கொண்டு இலங்கை நகரி கோமார் சற்ற கடலவோ என்று திருமஞ்சனம் பண்ணுறார். திருப்பாணாடுவர் என்ன பண்ணுவார்? அங்கேருந்து ஒருவர் வந்து ஸ்ரீரங்கநாதன் தூர பாடமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பார். ஆனால் அரங்கனிடமே ஈடுபட்டவர். அவர் என்ன பண்ணுவார்? உந்த உள்ளத்தலா என்ற பாசுரத்தில் அன்று நேர்ந்த நிசாசரர் கவர்ந்த வெங்கனை காகுத்தன் என்று ராமனையும் அப்புறம் கொண்டல் வண்ணனை கோலனாய் வெண்ணை உண்டவாயில் உள்ளன் கவர்ந்தானே என்று கிட்டனி பாடுறார். தொண்டரடி பிடிவார் பார்க்கும். அவர் வந்து ரங்கநாதத்தோட பாக்கி யார்ட்டையும் போகவே மாட்டார், எந்த தெய்வத்தையும் பாட மாட்டார். ஆனால் கிருஷ்ணனே ராமனை விட முடியாது அவரால். அவர் என்ன சொல்ற? புரையறைமாக நின்ற பாசுரத்திலே தலையறுப்பு முன்று சாகேன் சத்தியம் கேள்வி நையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனா என்று ராமனையும் மற்றும் ஓர் தெய்வம் உண்டே என்ற பாசுரத்திலே அவனல்லால் தெய்வமில்லை கட்டினம்மை தேய்ந்து கழிநிலை பணிமின்னே என்று கண்ணனை போற்றுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய பகவானே ராமனையும் கிருஷ்ணனையும் வந்து வேதாந்த தேசியை கொண்டாடுற வேதாந்த தேசிய தயாசதகத்தை சொல்லிட்டு நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாச்சா விஜயோ மல்லிகிருதி என்று ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்த மாதிரி கொண்டாடுறார். தமிழ் பிரபந்தன் என்ன பண்ணுறார்? அவர் தேசிக பிரபந்தன் அருமையான பிரபந்தத்திலே ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து கொண்டாடுறார். உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனை உயர்த்த கணையால் அத்திரவரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். இது ராமாவதாரம். மத்துரு மிகுத்த தயிர் முய்த்தவனை வைத்ததுனும் அத்தரிடமாம் அத்தரகிரி பத்தர வீர தொத்தரவுனி அத்தீரிய என்று கிருஷ்ணனை கொண்டாடுறார். புரந்தரதாசன் என்ன பண்ணுறார்? ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரைங்கிற புரந்தரதாசன். அதே மாதிரி ஒவ்வொரு மகான்களும் ராமனையும் கிருஷ்ணனையும் விட முடியலை.

நினைக்காம கிருஷ்ணனை வந்து சங்கீத ரூபமாக பார்க்கிறான். பெரியாழ்வார் அனுபவம் மிக்கவும் தரிசிக்கலாம். தன்னை தாயாக மாற்றிக்கொண்டு கண்ணனை சாப்பிட கூப்பிடுறான். அப்போ அவன் நடந்து வந்து வரைச்சு அவன் திருவாபரணம் பக்கவாத்தி மாசிய நடக்கிறத கானமாக காதிலே ஒலிக்கிறது. ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிப்ப ஆடி ஆடி அசைந்து வரும் நடையே இசையாக இனிக்கின்றதே. ராமன் என்ன பண்றார்? இந்த இரண்டு அவதாரத்திலையும் வந்து ராமனே ராகம், கண்ணனே கானம் என்று நாம் பார்க்க போகிறோம் பின்னால் சத்குரு தியாகராஜன் மூலமாக. ஆனால் இந்த ரெண்டு அவதாரத்திலும் பலவித ரசங்களை அனுபவிக்கப் போகின்றோம். கருணாரசம் தேசிகன் பேசிச்சே கருணா காக்குஸ்த ஹேலாகலின் என்று விசேஷமாக கொண்டாடுறார். அவன் அவதாரத்தின் போது, ராமனுடைய அவதாரத்தின் போது கோசலி நாடு எப்படி இருந்ததுனாக்க, மஞ்சுளாவிடும் தீர கோசலை நீருணை பெருகியதே.

0: இப்படி விளங்கிய தசரதன் மைந்தனுக்கு வசிட்டர் நாமதேயம் குருச்சக்கரே ஜெகத் பிரபந்தங்களும் என்கின்றார். அந்த ராமருசியில் ஈடுபட்ட மகனியர்கள் எப்படியெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறார். முதலிலே திருமங்கேழ்வாற்ற போவோம். மூவரில் முதல்வராய ஒருவனை உலக உண்ட கோவினை குழந்தை மேய குருமணி திறனை இன்பப்பாவினை பச்சை தேனை பாலினை அன்ன கண்ணலை அமரர் சென்னிப்பூவை இப்படியெல்லாம் கொண்டாடுறார். அடுத்து வந்து யார் பார்க்குறன்னாக்க இந்த ரசானுபவத்தை பத்ராஜர் ராமதாசர் பார்க்குறார்.
1: ஓ ராமனி நாமம்

அயோத்தியில் கருணாரசம் பிரியத்து கோகுலத்தில் ஆனந்த குதூகர ரசம் பொங்கி வழியிறது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதி தூவிட கண்ணன் முற்றம் கலந்தரராயிற்றே. என்ன பண்ணுவா? ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்வரே கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடையே. சீனன் நாராயணனே ராமனாக ஆயுர்பாவம் செஞ்சு ரிஷிகள் பார்க்க மாட்டாளா? ஒவ்வொரும் கூட்டமாக வந்து கூட்டமாக வந்து கொஞ்சரா கையில் தர்ப்பக்கட்டு தாடி மீசை இதோட கொஞ்சரா. ராமன் டயர்டாக போயிடுறான், டயர்டாக போனால் தூக்கம் வருவோம் வராதா? அவனை யார் தாராட்டி பாராட்டுறான்னாக்க குலசேகர் ஆழ்வார். மண்ணு புகழ் கோசரதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தா செம்பொன்சீர் கன்னினன் மாமதில் புடைசோர் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. திருமலைக்கு போகிறார் சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அங்கே போன உடனே அங்கே பார்க்குறார், கூட்டத்தை பார்க்குறார், பயங்கரமான கூட்டம். உடனே நினைக்கிறார், எம்பெருமானே நீ தானே ராமனாக வந்தாய், அந்த பெருமானை பார்த்த உடனே கேட்குறார், உனக்கு 1:30 ராத்திரி வந்து அர்த்தஜாம பூஜை நடக்கிறது, அதுக்கப்புறம் காலம்பரை வந்து உடனே வந்து சுப்பிரமாதம் 3 பண்ணிடுறா. ஆனால் உனக்கு தூங்க முடியுமா?

தூங்க முடியாதே. ஆனால் நீ என்ன பண்ணு, ஒத்தனமே வராத ஒரு இடம் இருக்கு, ஏழை குடிசை இருக்கு. இந்த ஏழை குடிசைக்குள்ள தியாகராஜன் இருக்கா. இந்த தியாகராஜனுடைய மனசுக்குள்ள நீ வந்து நிம்மதியாக படுத்து விட்டாக்க உன்னை ஒத்துழை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கச்சே நீ மட்டும் இஷ்டத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கீர்த்தனை அவர் கூப்பிடுற ராமனை. படலிக தீர பஞ்ச நெஞ்சவே.

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்துல கண்ணனை கோபிகைகள் மாத்தி மாத்தி எடுத்துட்டு கொஞ்சம் விளையாடி அப்பப்பா கண்ணனுக்கு ஒரே டயர்ட். அதனால என்ன பண்றான், அப்படியே அசந்து போய் படுத்துருக்கான். இதை பார்க்கிறார் பிரம்மதேவன். பிரம்மதேவன், ஆஹாஹா, அந்த பரம்பொருளும் இங்க வந்து படுத்துக்கிறதுக்கு இடம்பெல்லாம் திண்டாடி கிடக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், ஒரு அழகான தொட்டில் கொண்டு வர்றார். சாதாரண தொட்டிலா, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம

எம்பெருமான் ராத்திரி என்னன்னா தூங்கியாச்சு, ஆனால் காலம்பரம் எழுந்திருக்கலையே. அவன் சாதாரணமானவனா? சுப்பிரபாதம் சொல்லி நான் எழுப்பணும். முதல்ல மூணு பேர் சுப்பிரபாதம் சொல்கிறான், விஸ்வாமித்திரன், விஷ்ணு சித்தர், துளசி பிரித்தர். விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அடுத்தது வந்து விட்டு சித்தர், அப்பம் அம்மம் உண்ட துயிரிழாயே. தொண்டரடி பொடியாழ்வார் என்ன பண்றார், கதிரவன் குணதி ஜெய் சிகரம் வந்தனைந்தார் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ராமனை யாருமே எழுப்பலையா? யார் எழுப்பலையா? தியாகராஜ சுவாமிகளும் தூங்க பண்ணியிருக்கார், அவர் தான் எழுப்பணும். போய்க்கிறார் கிட்ட, மனசுக்குள்ளவை கையை வச்சுக்கிறார். ராமா மணி வந்து சாயந்தரம் அஞ்சாயிரத்து எழுந்துருங்கிறார். அவர் எப்படின்னாக்க, இந்த ஐடி கம்பெனிக்கெல்லாம் போன குழந்தைகள்லாம் ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணிட்டு ரூமில் போய் படுத்துக்கிண்டு டோர் டிஸ்டர்பின்னு எழுதிட்டு போட்டுட்டு உள்ளே படுத்துட்டுருக்கும், அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருக்கும். அதே மாதிரி ராமர் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே படுத்துருக்கார், தியாகராஜர் மனசில் கையை வச்சுக்கிறார்.

எழுந்த உடனே சில குழந்தைகள் ஹானு கத்தின்னு எழுந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மலர்ந்த முகத்துடனே எழுந்திருக்கிறார். ஏன்னா அவன் கமலக்கண்ணன் இல்லையா, புண்டரீக ஆச்சே. புண்டரீக எப்போ வந்து மலரும்னாக்க காலம்பல சூரியன் உதயமானவன் உடனே அதை பார்த்து

தாமரை எல்லாம் மலர், அது மாதிரி ராமனுடைய கண்கள் மலர்கின்றன. தியாகராஜ சுவாமிகள் அவனுடைய அழகிலே மயங்கிறார். கௌசலி என்ன மயங்கி பார்த்த உடனே எப்படி மயங்குறாரோ அதே மாதிரி சத்குரு தியாகராஜர் என்ன பண்றார், ராமா ஆஹா ஆஹா என்ன அழகு என்ன அழகு.

நாம இப்ப குருவாயூர் வருவோம். குருவாயூர் கிட்டந்தான் இருக்கிறான். அங்கே கண்ணனுடைய சன்னதிக்கு எதிரே நாராயண பட்டத்தில் உட்காந்துக்கிறார். உட்காந்து அந்த நீலமேக வண்ணன் அழகை ரசிச்சுட்டு பக்தி பெருக்கலே ஆனந்தமாக ஆனந்த பாஷ்பம் கண்களிலே பெருக ஒரு ஆனந்தமான நாராயணத்தில் ஒரு ஸ்லோகத்தை பண்றார். ஹிருத்யம் பூர்ணானுகம் பார்ணவ மிருதுலகரி சஞ்சல ப்ரோவிலாசைகி ஆ நீல ஸ்னிக்த பட்மாவளி பலிலதிதம்

కారుణ్యలోకలీలా శిశిరిత భువనం క్షిభ్యతామయ్యనాథే. హే గురువాయూరప్ప కృష్ణ, கிருபாசமுத்திரமான உன் கண்களிலே இமைகள் அசையும் பொழுது கருணை அலை வீசி வழிகின்றது. அந்த அமுதத்துளி ஒன்று மதுரமய கடைக்கண் பார்வையோடு என் மீது விழச் செய்ய வேணும் செய்வாயா கண்ணா அப்படின்னு விசேஷமா கொண்டாடுறான். ஆகா, மோகல புண்ணியில கண்ணனை அப்படி இது பண்ற. உடனே வந்து குழந்தைய பார்க்கிறார், பார்த்த உடனே முகத்துல பசிக்களை சொட்டுறது. குழந்தைக்கு வந்து பார்க்கடலில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும். அடாடா ராமா, உனக்கு பசிக்கிறதா? இதோ வந்துட்டேன். சத்குரு தியாகராஜ் என்னென்ன சமர்ப்பிக்கின்றார் ராமனுக்கு? ஹே ரகுகுல திலகா, நான் சமர்ப்பிக்க போகும் பால் ஷட்ரச அன்னங்கள் சீதாதேவி கரம் பற்றதை போல் புனிதமானவை. நீ மாத்திரம் தனியாக வர வேண்டாம், நீ உன் சகோதரர்கள் சீதாதேவி படைசூட வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், ஏன்னாக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாள கேட்டு இருக்கிறவாள அயோத்திக்கு கூப்பிடுறேன், உடனே கோகுலத்துக்கு கூப்பிடுறேன். ஆனால் ரெண்டு இந்த சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் தான் இருந்துருக்கு, கவலைப்படாதீங்க, பக்கத்து பக்கத்தில் இருக்கு. கோகுலத்தில் என்ன நடக்கின்றது? யசோதை தரணும்னு அவசியமே கிடையாது, தானே போய் எடுத்து சொல்லி சாப்பிட்டுருவான். யசோதையாக மாறிய பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தை சாய்த்து பருகுகின்றான். கண்ணல் லட்டு சீடை காரெல்லின் உரை உருண்டை கலத்திலிட்டு ஒரு கோபிக்கு என்ன பண்ற, என் அகமென்று நான் வைத்து போந்தேன், உன் மகன் உள்ளே புகுந்து வெண்ணையும் விழுங்கி வெறுங்கலத்து வைத்து போனான். ஒரே ரிப்போர்ட். ஒரு பக்தர் என்ன பண்றார், இப்படிலாம் சொல்றதை கேட்டார், திருடன் திருடன் கதிச்சோரம் கிருதச்சோரம் ஹையங்கவியன சோரம் அபிமன் மானச சோரம் என்று எல்லாரும் கண்ணனை திருடன் திருடன் திருடன் சொல்லின்றிருக்காளே. கிருஷ்ணா இவா இவெல்லாம் கிடக்கிறா, உனக்கு ஆச்சரியமான ஒரு பதார்த்தங்களை வைத்துக்கொண்டு நிறைய பட்சணங்கள் பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கின்றேன், இதெல்லாம் நீ வந்து இஷ்டப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சால்யன் மது சாக்க

கோகுலாஷ்டமியில என்ன பண்றார், ரெண்டு மாமி ஒத்தரவுத்தர பார்த்துடா உங்க ஆத்திரி எத்தனை பக்ஷணம் பண்றீ கிருஷ்ணனுக்கு, எங்க ஆத்திரி 24, இன்னொரு மாமி சொல்றா எங்க ஆத்திரி 32 டைம் பண்றேன். ஆனால் சீராவை நோய்க்கு என்ன பண்றோம், ஒரு பானகம் நீர்மோர் வடப்பருப்பு ஒரு வெள்ளி பிஞ்சு இதை வைக்கிறோம். ஆனால் என்ன ஆறுதுனாக்க, இத்தனை பக்ஷணத்தையும் சாப்பிட்டு விட்டு வெண்ணையும் சாப்பிட்டு விட்டு தயிரையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் பண்ணிட்டு கிட்டன் அங்கங்கே ஓடிட்டு இருக்கான், அவனை பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த வடப்பருப்பு பானகம் வெள்ளி பிஞ்சு சாப்பிட்டவனுக்கு போய் அவனை போய் சாப்பாட்டு ராமனுங்கிறான். ஏன்னா ஒரு ஆத்தனை என்ன பண்றா, வேப்பலை கட்டின்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு இருக்கான். என்னன்னாக்கா நார்த்தலை போட்டுட்டு இடிச்சுட்டு கொண்டு வந்து வச்ச உடனே பாக்கி பேர்லாம் கேட்குற வேப்பலை கட்டியாங்கிறான். இடிபடுறதுனா நார்த்தலை பேர் வாங்குறது வேப்பலன். அயோத்திக்கு வருவோம். இப்போ ராமன் பெரியவனாக மாறி குருகுல வாசம் செய்து யாக சம்ரக்ஷணம் செய்ய விஸ்வாமித்தரோட லக்ஷ்மணன் பின்தொடர அரண்யன் சென்று அப்புறம் மிதிலை சென்று சிவதனுசியை ஒடித்து சீதையை கரம் பிடிக்கின்றான். ஜனகர் என்ன பண்ணுறா, ஒரே ஒரு தான் கல்யாணம் பண்ணி வச்சார், ஏன்னா ஒரு சீதை தான் இருக்கான். இங்கே தினப்படி வந்து சீதையை நவோ நவோ பகவதி ஜாயமானகா என்று இருக்கக்கூடிய பெருமாள் அதுமாதிரி சீதை. நம்ம சத்குரு என்ன பண்ணுறார், தினப்படி திருவாத்திரி ஒரு உஞ்சவர்த்திக்கு போவார். உஞ்சவர்த்திக்கு போனால் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூட்டை மூட்டை அரிசி கிடச்சிடும், பொருள் எல்லாம் கழிச்சிடும், உடனே அதை வச்சு தானே சாப்பிட்ருக்க மாட்டார். எல்லாரையும் கூப்பிடுவார், பக்தர்களே வாருங்கள் வாருங்கள், எங்கள் ஆத்து வாசலில் பந்தல் போட்டுட்டு சீதா கல்யாணம் பண்ண போனேன், ரெண்டு நாளைக்கு ஒன்று சீதா கல்யாணம் பண்ண போகிறேன் வாங்கோ அப்படிம்பார்.

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்துல என்ன ஆகுதுனாக்க, ஆக்சுவலா பாலநிலை தான். 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றார் கிருஷ்ணன், அங்கே கிளம்பிடுறார். கிளம்பி போய் சும்மா இல்லாம 16008 கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு கூட யசோதையோ தேவியோ கூப்பிடவே இல்லை. அதனால வந்து யசோதை ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்துட்டு கேட்கறா, நீ 16008 கல்யாணம் பண்ணிட்டே ஒண்ணுக்கு கூட என்ன கூப்பிடலையே அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்றார், கவலைப்படாதே, உனக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னை வந்து அதில் எனக்கு தாயாக உன்னை மறுபடியும் அங்கே வரும்படியாக பண்ணி உன்னுடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன், மாலையும் கழுத்துவான் அப்படின்னு சொல்றார். அதுதான் அந்த சீனிவாச கல்யாணம். ஆனால் நாராயண தீர்த்தம் சும்மா இருப்பாரா? உடனே கிருஷ்ணன் கூப்பிடுறார், கிருஷ்ணா இங்கே வாடா, உனக்கு ஒரு கல்யாணம் இல்லை, அஷ்டமகிழியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறார்.

இவ்வளவு விசேஷமா நடந்து கல்யாணம் நடந்ததுக்குச்சே பெரியாழ்வார் பாக்கிறார். பெரியாழ்வார் வந்து தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ணா விடுவாரா? பெரியாழ்வார்னு ஏண்டா அவருக்கு பேர் வந்ததுனாக்க, சூடி கொடுத்த ஆண்டாளை திருவரங்கனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரோ இல்லையோ? தேசிகன் கோதாஸ்துதியில் அழகாக விவரணம் பண்ணுகிறார்.

ಕೌಲಿ ಸಂಗಂಧ ಸುಭಗಾಂ ಉಪಕೃತ್ಯ ಮಾಲಾಂ ದೇವೇ ಮಹತ್ತರ ಪದಾನುಗುಣಂ ಪ್ರಸಾದೌ. அவருக்கு வந்து பெரியாழ்வார் என்ற பெயரே வந்ததுனாக்க நிறைய பாசுரங்கள் பாடினதுனால இவரோட பாசுரங்கள் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. ஆனா யார கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா, சூடி கொடுத்து சுடற்கொடி பாடி கொடுத்த பைங்கிளியா இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளை கல்யாணம் பண்ணிருக்கிறோம் இல்லையோ, ஆண்டாளை முன்னால் நிக்க வைக்கிறா, ரங்கம்மனால் முன்னால் நிக்க வச்சிருக்கான்,

அப்புறம் ராமனும் கிருஷ்ணனும் நிறைய வீர செயல்கள் புரிஞ்சிருக்கா, வீரரசத்தை கொஞ்சம் அனுபவிப்போம். ராமனுடைய வீரத்தை பல பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். முதல்ல தாடகை வதம், விராத வதம், கரதூஷண வதம், வாலி வதம். இப்படி ராவணனை ஜெயிக்க அணை கட்டி லங்கை சென்று ராவணின் மந்திரிகளை கொன்று அவன் மூலபலத்தை பஞ்சாக தீயில் செய்து அதை வேதாந்த தேசியின் விசேஷமாக கொண்டாடுறான். அக்ரதச்சரவன சரவண கரண வைலக்ஷ கூடிதாட்ச பகுவிர க்ஷோபலாத்யக்ஷ வக்ஷ கவாட பாடன படிவ சாட்டோப கோபாவலே த. ராமாயணத்துக்கு பேர் என்னன்னா சரணாகதி சாஸ்திரம் சொல்ற வழக்கம். ஆனா ராமனுக்கு வந்து ரெண்டு ஸ்தோத்திரங்கள் வீரரசமான இருக்கு ஸ்தோத்திரங்கள் வேதாந்த தேசிகன் சொல்ற. ஏன்னா வேதாந்த தேசிகன் கிடையாது, ஏன் கொண்டு மென்ஷன் பண்ணேன்னாக்க அவருடைய 751 சம்வத்சரத்தில் நம்ம இருந்துருக்கோம். அப்பேற்பட்ட மகானுடைய பேரை சொன்னாக்க நமக்கு புண்ணியந்தான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழிதரும் புகுதருமா நின்னரும் தீநீர் தூசாகம் செப்பேரோ ரொம்பவா என்று ஆண்டால் சொல்லியிருக்காரோ இல்லையோ. மகான்கள் பேரை சொன்னால் நமக்கு வந்து மனமும் வந்து புனிதமாகும், மூளையில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் புனிதமாகும். ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் சொல்லப்பட்டாலும் வீரத்தை பறைசாற்றக்கூடிய ரெண்டு ஸ்தோத்திரங்களை செய்கிறார். மகாவீர வைபவம், பரமார்த்த ஸ்துதி. பரமார்த்த ஸ்துதி திருப்பூர் வீரராகனை பற்றி சொல்கிறார். இதை அப்படியே மனுஷரை தேக்கிக்கிறார். வேதாந்த தேசிய ஸ்தோத்திரங்களை எப்படி இந்த வேதாந்த தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் சத்குரு தியாகராஜருடைய காலில் விழுந்துனாக்க, சத்குரு தியாகராஜர் வந்து எங்கூர் கல்யாணபுரத்துக்கு பக்கம் அக்கறையில் வந்து திருவியாத்தில் இருக்கார். அவர் உஞ்சவர்த்தி காலத்திலே சில நாட்கள் வந்து அந்த வீதி வழியாக வந்துட்டு இருப்பார். வீதி வழியாக வந்துட்டு இருக்கச்சே 4000 திவ்ய பிரபந்தம் விதேசியோட ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ரகுவீர கத்தி சொல்லிட்டு இருப்பான், ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதி தனிக்கல நிர்ஜித நிர்தாரித நிரவதிக மகாத்மா தசவதன தமித தெய்வத பரிஷத பித்திய தாசரதி பாவா தினகர குல கமல திவாகர திபிஷதிபதி அன சகசரண சதுர சதர்வச கோசுதா குமாரபாவ கஞ்சிகித காரண கார. இதெல்லாம் கேட்பார். வெத்த குழம்பையும் துவையிலையும் சாட்டு போட்டு ஒல்லியாக இருக்கக்கூடிய உடம்புல சக்தியே இருக்காது, ஆனால் தெய்வபல உலம்பத்தில் இருக்கு. யாருக்கு? சத்குரு தியாகராஜருக்கு. அவர் வந்து வீரரசத்தை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனை சொல்கிறார். சர சர ச

இன்னொரு அழகான கீர்த்தனை. வானரங்கள்லாம் அணை கட்டினாலும் கல்லை போட்டு அணை கட்டுறது, கல் வந்து முதக்கிறதோ இல்லையோ, ஒரு அலை கட்டினா அப்படி அப்படி இப்படி அண்ணன் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறார், அங்கே வந்து ஸ்ரீராமன் வந்து தன்னுடைய சரங்களாலே அணை கட்டுறார், ரெண்டு பக்கம் பாடுற மாதிரி போட்டு அணையை கட்டுறார். அதை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனத்தில் வந்து சத்குரு தியாகராஜ் சொல்கிறார்,

கிருஷ்ணாவதாரத்துக்கு வருவோம். கிருஷ்ணாவதாரத்தில் பல இடங்களில் வீரரசம் பார்க்கலாம். சகடாசுரனை ஆரம்பித்து ஒரு ஒரு அசுரனாக கொள்கிறார், ஒவ்வொரு அசுரனாக துவம்சம் பண்ணுறார். ஆனால் பெரியாழ்வாரையும் நாராயணபட்டத்திலையும் கவர்ந்து சபாஷ் போட செய்த ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வீரரசம் என்னன்னாக்க, காளியனுடைய கர்வபங்கம். அதில் வந்து என்ன பண்ணுறார், காளியனை கொல்லலை, அவனுக்கு வந்து மன்னிப்பு வந்து வேறு செமுத்திரத்துக்கு போய் நீ போடா, இங்கே தொந்தரவு பண்ணாதுன்னு அனுப்பிச்சுடுறேன். அதை அப்படியே பெரியாழ்வார் தன்னுடைய ஒரு இதில் சொல்கிறார்.

இப்ப நாராயண பட்டத்திலே அவர் நாட்டிய மாடினேரலையும் அந்த பழசத்தை வச்சுக்கிண்டே அந்த சொல்ல வச்சுக்கிண்டே நாராயண பட்டத்தில் என்ன பண்றார்,

அடுத்தது ஹாஸ்யரசம். தண்டகாரணத்திலே ராமனும் சீதையும் ரெண்டு பேரும் தனியாக உட்காக்கக்கூடிய ஒரு நிலைமை. எப்படின்னாக்க, லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் போய் ஜலம் எடுத்து நிறுத்துக்காக போயிட்டான். போயிட்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. உடனே சீதை சொல்கிறா, லக்ஷ்மணன் வரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கே, எனக்கு பசி தாங்கலையே, அதனால் வந்து எனக்கு போய் சமைக்கிறதுக்கு என்னால் முடியாது, நான் ராஜகுமாரி, உங்களுக்கு தான் சகல கல்வியும் சகல கலா வல்லவராச்சே, நீங்கள் போய் எனக்கு வந்து ஒரு டிஃபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அதுக்கென்ன ஏதோ போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உள்ளுக்குள்ளே போகிறார். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கேருந்து வர ஒரு தட்டில் ஒரு பாக்கு தட்டில் வச்சு அங்கே எடுத்துன்னு வந்து சீத்தட்டை கொண்டா வச்ச உடனே சீத்தை வந்து அது பார்க்குற பார்த்தோன்னு வெளியில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்துட்டு உடனே கொஞ்சம் விண்டு வாயில் போட்டுக்கிச்சே மூஞ்சி இப்படி சுழிக்கிறான். சுழித்த உடனே ராமர் கேட்குறார், மூஞ்சி சுழிக்கிறிய, என்னுடைய காரியம் இல்லை, நான் நல்லா தான் வந்து இந்த சக்கரவர்த்தி சுட்டேன், ஆனால் இந்த அயோக்கிரி அக்னி என்ன பண்ணுறான், கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சு போட்டான்னா அந்த இடம் கருகி போச்சான் அப்படி சொல்கிறார். இப்போ கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்திலே கண்ணனுடைய குறும்புக்கு ஹாசியத்துக்கும் குறைவே இல்லை. ஒரு நாள் இருக்கா ஒரு கோபியர் வீட்டுக்கு போய் வெண்ணெய் திட்டத்துக்காக போகிறான். போன உடனே அங்கே என்ன இருக்குதுன்னாக்க, இவன் வரத்துக்கு தெரிய வராங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து வெண்ணெய் திருடுறாங்கிறதுக்காக என்ன பண்ணுறா, கோபிகள் என்ன பண்ணுறான், உசரமான ஒரு உரியில் அந்த வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் மேலே வச்சு கட்டி விட்டு அதில் ஒரு மணி வேறு தொங்க விட்ருக்கான். மணி எதுக்கு தொங்க விட்ருக்கான்னாக்க, கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் கிண்ணத்தை எடுக்க வந்தால் திடீர்னு மணி அடிக்கும், மணி அடித்த உடனே ஓடி வந்து நம்ம பிடிச்சுருவோம், பிடிச்சின்னு வந்து யசோதையிட்ட கொண்டா ஒன்று பையன் திருடுறாம்பான்னு சொல்லலான்ட்டு ரிப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி மணி கட்டியிருக்கான். அது என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஸ்டூல் அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பையன் கடையை நிற்க வச்சு அது மேலே இது பண்ணுறான். அங்கே போனோட மணி கட்டியிருக்கு. மணி கட்டின உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், மணியே மணியே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஒன்று கட்டியிருக்கான்னா கிருஷ்ணன் கேட்குறான். மணிட்ட நீ வந்தாக்க திருடை சேர்ந்து மணி நான் அடிக்கணும், அதனால் வந்து கோபிகளை வந்து பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு கட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட போகிறேன், அந்த நேரத்தில் நீ மாட்டு என்னை அடிச்சுட்டு என்னை மாட்டி விட்றாதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து என்ன பண்ணுறான், இந்த மணிட்டு சொன்னால் மணி சரிங்கிறது அடிக்கலைங்கிறது. உடனே என்ன பண்ணால், கிருஷ்ணன் வந்து ஒரு உண்டு வாயில் வெண்ணெய் எடுத்து போட்ட உடனே இந்த மணி கண கண கணக்கு அடிச்சுது. உடனே கிருஷ்ணன் கேட்குறான், எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அடிக்க மாட்டேன்னுட்டு இப்போ மணி அடிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே மணி சொல்கிறது, கிருஷ்ணா நீ ஏன் ரூலை மாத்திரியே, என்னன்னாக்க உனக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது என்னுடைய தொழில் என்ன மணி அடிக்கணும் தானேயா, அதனால தான் அடித்தேன்னாக்க. அதனால் மணி அடிக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறான், கிட்ட என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து இந்த நாக்கு ஆடாமல் இருக்கிறதா சம்திங் உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிட்றோம். அப்போவே ரஞ்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரோ. பீட்டே பீடனி சன்ன பாலகளே திட்டன் சகோபாலக யந்திராந்தஸ்திக்தம் துக்தம் அபகண் அபான் அபகிருத்த ஆச்சாத்திய கண்டாரவம். உடனே என்ன பண்ணுறா, சத்தம் கேட்ட உடனே அங்கேருந்து கோபிக்கே வரா, பாதி வாயில் போட்டு குழம்பா வச்சுட்டுருக்கான். குழம்பா வச்சுட்ட உடனே கிருஷ்ணன் வந்து அவன் கோபி வரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், குழம்பா இருக்கிற கொஞ்சம் வெண்ணையும் தயிரும் பாலும் இருக்கொள்ள குழம்பு, அதை என்ன பண்ணுறான், உடனே கோபிகள் மூஞ்சில் பூன்னு தூப்புறான், தூண்டு உடனே தப்பிச்சு போடுறான். அவன் முகத்தில் உழுந்து தப்பிக்கின்றான்.

ஒன்றா மூஞ்சினா அப்படியே துடைக்காம அப்படியே வழிய வழிய வழிஞ்சின்னு இருக்கு. இந்த கோபிக்கு என்ன பண்றா, நேர யசோதை கிட்ட வரா. யசோதே யசோதே, உன் பையன் என்ன பண்ணாம் தெரியுமா, நேர போய் உரியல இருக்க வெண்ணையும் தயிரையும் சாட்டான். சாட்டத்தோடு இல்லாம அது என்னுடைய மூஞ்சில அவரை ஊஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோட வெளில உள்ளுக்குள்ளேருந்து யசோதை அங்கேருந்து வந்த உடனே, ஏண்டி பைத்தியகாரி, சந்தனத்துக்கு யாராவது மூஞ்சில தடவி போராடி அப்படின்னு. இதனுடைய கிருஷ்ணன் ஒரு லீலை, அந்த அந்த மயிரும் தயிரையும் கோதையும் சந்திரமாக மாற்றிட்டாராம் அவர். அப்புறம் கொஞ்சம் வருத்தரசம், அயோத்தியில் என்ன நிலைமைனாக்க, கைகேயி சொல் கேட்டு ராவன் காட்டுக்கு அனுப்பிவிட்டு தசரதன் புலங்கள் என்று குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் பண்ணுறார். தசரதன் சொல்கிறார், ராமா உன்னை காட்டுக்கு அனுப்பி பாவினான், வெயிலே அறியாத நீ காட்டில் மழை வெயில் பனி என்று என்ன கட்டப்படுறியோ, காட்டிலே நடக்கும் பொழுது கரடு முரடான கல் ஈட்டி போல முள் காலெல்லாம் எப்படியெல்லாம் குத்தித்தோ, சப்ரபஞ்ச கட்டிலே படுத்து உறங்கும் நீ மரக்கட்டையும் கல்கட்டியும் கையின் தலையிலே வச்சுக்கொண்டு தூங்கினியோ, மரத்தடியிலே கல்லையும் மண்ணாங்கட்டியும் வைத்து கொண்டு எப்படித்தான் தூங்கினியோ, பசி தாகம் உன்னை எப்படியெல்லாம் வாட்டியதோ, இளங்கோவும் சீதையும் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் கட்டப்பட்டோ, நீ தான் கட்டப்பட்டு சரி, இளங்கோவும் சீதையும் கூட வந்தாளே அவளையும் கட்டப்பட்டாளே, அழுது அழுது கண்ணீர் கடையில் முழுகிறான்.

மாவோம். அடுத்து கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் என்னாச்சுன்னாக்க, யசோதை கண்ணனை கட்டப்பட்டு எழுப்பி பால் கொடுத்து நீராட்டி அழகு செய்து அவன் அழகை விளையாட ஆரம்பித்த உடனே வெண்ணையளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு

அழகான நீராட்டத்தை கூப்பிடுறான். கோபாலர்கள் என்ன பண்றான், வாசல வந்து நிற்கிறான். நின்ன உடனே இவன் என்ன பண்ணிட்ட, அழகெல்லாம் பண்ணி மயில் பீலி வச்சு பூவெல்லாம் சுற்றி அவனுக்கு நல்ல அழகான பாத்திரத்தில் தயிர் சாதம் எல்லாம் பிஞ்சு, அதில் மாவுடு மாவெல்லாம் போட்டு அதெல்லாம் பிஞ்சு ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டணுங்கிறதா உட்காந்துக்கிச்சு. வாசலில் கோபாலர்கள்லாம் வந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம வந்து மாடி மேய்க்க போக வேண்டாம், வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா கூப்பிட்றா. கூட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு என்ன பண்ணுறா, ஒரு பாத்திரத்தை வந்து அப்படியே கட்டி கிருஷ்ணனுடைய தோளில் மாட்டி விட்டு அனுப்பிச்சு விட்றான். இது எப்படி இருக்குன்னாக்க, இந்த காலத்தில் வந்து ப்ரீகேஜியில் குழந்தையை சேர்த்துடுவான். சேர்த்த உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து அழகு பண்ணி பண்ணி காலில் பூட்ஸ் போட்டு இது பண்ணி சாப்பாடெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு இருக்கச்சே, வாசலில் என்ன பண்ணுவான், ஸ்கூல் வேன் வந்து ஒரு தடவை அடிக்க மாட்டான், பத்து தடவை ஹாரன் அடிச்சிடுவான், விடு விடு விடுனு அடித்து கொண்டு போய் அங்கே கொண்ட அந்த கூட்டத்தோட கூட்டம் ஏற்றி விட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து அழுவா. இதை மாதிரி இந்த குழந்தை வந்து இதை மாதிரி பண்ணிட்டேனே எப்படின்னாக்க, கிருஷ்ணன் வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டானோ அனைவரும் கட்டப்படுறேன் அப்படிங்க

உனக்கு அழகெல்லாம் பண்ணிவிட்டு ஆனிரை மேய்க்கல் இப்போதியார் மருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து கரிய திருமேனி வாழ பானையில் பாலை பருகி பற்றாரெல்லாம் சிரிக்க தேனில் நிறைய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் தமனம் சூட்டவாராய் என்ற பலவிதமான புஷ்பங்களாக சொல்லிட்டு இது பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ எல்லாம் மயில் பீலெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போவ எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பேன் இந்த வீட்டுக்கு போவ எனக்கு நல்லா இருக்கான்னு இப்படி ஓடி ஓடி விளையாடுவேன் அப்படி இல்லாமல் உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வருத்தப்படுறோம். அடுத்த வந்து பாக்கியரசம். பாக்கியரசத்தை பார்த்தாக்க ராமர் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சேம்பரில் வந்து கௌசல்யம் தசரதன் உட்கார்ந்துருக்கேன். அப்போ ராமர் அங்கேருந்து வருகிறார். ராமர் வந்த உடனே அதை பார்க்குறார் தசரதன் கௌசலை பார்க்குறார். கௌசல்யை பார்த்துட்டு குழந்தைய தூக்கி கன்னத்தில் கண்ணாடி கன்னத்தை முத்தம் எடுக்கிறார். அதேமாதிரி ராமனை வந்து ஓடி வந்து கட்டிக்கிறார் தசரதன். அப்புறம் கொஞ்ச நாள் கட்டி விட்டு சரி நீ போங்கிறான். உடனே போகிறார். போய் அவருக்கு வந்து பின்னழகை பார்க்குறார் முன்னழகை பார்க்குறார். திருப்பி ராமனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராமா வா அப்படின்னு கூப்பிடுறேன். வான்னு கூப்பிட்டா மறுபடியும் ராமன் வரார். மறுபடியும் வந்து சரி போங்கிறார். இப்படி போய் போய் போய் போய் வா போகு வா வா போகு வா ஓடி வருவா. ஓடி வந்து கட்டிப்பா கன்னத்தில் முத்தம் விடுவா. நம்ம பாத்தில் இருக்க பேத்திகளாக நான் என்ன பண்ணுவோம்னாக்க தாத்தா கொஞ்சம் நாள் கொஞ்சம் வாட்டர் வேணும்னு கேட்கும். தாத்தா கேட்கும் உடனே ஒரு டம்ளர் கொண்டு வந்து கொடுப்பா. உடனே வந்து தீர்த்தம் போகாது இன்னொரு டம்ளர் கொண்டு வாடி அப்படின்னு கேட்டாக்க போ தாத்தாங்க. ஆனால் எங்காவது பேத்திகளாம் இப்படி பண்ணுறது கிடையாது. அது மாதிரி எல்லாம் வந்து இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் வந்து அஃபெக்ஷன்லாம் இருந்துருக்கு. இது அப்படியே வந்து சத்குரு தியாகராஜர் மனசில் வாங்கிக்கிறார். உடனே கீர்த்தனத்தை பண்ணுறார்.

கோகுலத்தில் ஒரு அற்புத காட்சி, கோகுலத்தில் வந்து அற்புத காட்சி. கண்ணனை குளிப்பாட்டுறதுக்கு தன்னுடைய காலில் ரெண்டு காலில் கழுவிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்காக ஒரு உசரமான இடத்துல உட்காந்துப்பா, காலை கீழே நீட்டிப்பான் காலை. அதே மாதிரி யசோதையும் காலை நீட்டிக்கிட்டு கண்ணனை வந்து குப்புரை போட்டுக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்காராம். முதல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிப்பான், முதுகுக்கு எண்ணெய் தேய்ச்சிப்பான், அப்புறம் திருப்பி போட்டு வாயில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கழுதுவான். அப்படி குப்புரை படுத்துன்னு கண்ணன் வந்து என்ன பண்ணுறான், இந்த காலில் போட்டுக்கிச்சு எண்ணெய் வழுக்கும் இல்லையோ, ஆனால் வழுக்காமல் இருக்கிறதுக்காக கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கானா யசோத காலை. யசோத காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்றானா. இது தேவலோகத்திலேருந்து வந்து தேவாதி தேவர்கள் நாரதன் எல்லாரும் வந்து பார்க்குறான். வந்த உடனே ஆஹா, யம குபேராதிகள் யாருடைய திருவடிக்காக இயங்குகிறார்களோ அந்த பரம்பொருள் உன்னுடைய திருவடியை பிடித்து கொண்டு அம்மா அம்மா என்று சொல்கிறார்களே

அடுத்த ஆச்சரிய ரசம், ராமாவதாரத்திலே தெளித்த சத்குரு விஸ்வாமித்திரன் யாக சம்பரட்சணம் சென்று யாகம் முடிந்தவுடனே மிதுனை நோக்கி நடந்தபோது கல்லாயிருந்த அகலிகை மேல் ராமன் சிறுபடிப்பட்டு அவன் மறுபடியும் பெண்ணாகின்றாள். காட்டில வந்து எத்தனையோ ரிஷிகள்லாம் போயிட்டு இருக்கா, அவள்லாம் தவசேற்றர்கள் அவள் சிறுபடிப்பட்டு ஆச்சு ஆகலை ஆனாக பெண்ணாக மாறிய அதிசயத்தை நினைத்து ஆச்சரியப்படுகிறார். கம்பநாட்டாளுடன் விசேஷமாக கொண்டாடுறார்கள்.

ஆயிரம் விதமான ரசங்களே நாம் அனுபவித்தாலும், ஏன்னா ராமனே ராகம் கண்ணனே கானம் என்று நம்ம பேச போகிறோம் இல்லையோ, நம்மையே மறந்துடுறோம் சங்கீதத்தை கேட்கச்சே. முதல்ல தியாகராஜ சுவாமிகள் ராக வடிவமாக இருக்கக்கூடிய ராமனை கொண்டாடுகிறார். முதல்ல அபிப்பிராயத்தை சொல்கிறேன், ஹே ராமா நீ நாத வடிவானவன், உன் கோதண்டத்திலே ஏழு மணிகள் சப்தஸ்வரம், கோதண்டம் கனரா நச தேசியம் என்னும் மூவகை கொண்ட வில்லின் நான் தாளகதிகள் அம்புகள் பலவித சங்கீதங்கள் முழுக்கும் இன்மை தரும். இப்படிப்பட்ட உன் திவ்யமங்கள உங்களும் என் உள்ளத்திலே நீங்காமல் நிற்கின்றது.

0: సీతాయ ప్రేమ రుక్మిణి ధ్యాన శ్లోకం సంపూర్ణం.
1: இதுவரை ராமனே ராகம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி. சுசீலா.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கே ஜே சுதாஸ் பி சுசீலா குரல்களில். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து

0: பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். திரைப்படம் வாழ்க்கை படகு.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பெய்த மழை அளவு 0.6 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை துரலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம், கரும்பின் இனிப்பும் பயனும் எழுதி வழங்கியவர் வி லீலாவதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 மணிக்கும் 8:45 திரைகானம், காலை 8:30 சக்தி உலா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம், 9:00 நவராத்திரி இசை விழா, மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்கள் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோ பார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சிறுதானியங்கள் குறித்து சமையற்கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி, 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் உரை வழங்குபவர் சமஸ்கிருதத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், நாளை இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்களுடன் நேர்முகம், வணிக ரீதியான சாகுபடி கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ட்ரெல்லிங் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், இயற்கை